நிகழ்ச்சியில் அடுத்து தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல்

நேரம் 5:41:30. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்துக்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 23 நாள் சனிக்கிழமை. வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்.

0: ஒழுக்கம் கெடுவதால் வரக்கூடிய குற்றங்களை அறிந்திருக்கும் சான்றோர் ஒழுக்கத்திலிருந்து தவறமாட்டார்கள். குறள் எண் 136, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
1: ஒழுக்கத்தின் உறவோ இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு அறிந்து.
0: ஒழுக்கம் கெடுவதால் வரக்கூடிய குற்றங்களை அறிந்திருக்கும் சான்றோர் ஒழுக்கத்திலிருந்து தவறமாட்டார்கள். குறள் எண் 136, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாதா கூறியுள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பெரிலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்களவிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேரம் 6:03. நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள். இன்று காலை 6:55 சூழல் காப்பு.

பதுசுகம். சூழல் தொழில் வழங்குவோர் பாவச்சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ப. எழில் ராமராஜ் அவர்கள். காலை 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் திருவருள் லத்தீப் அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் தூத்துக்குடி சி. பிரபாவதி அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கின்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். காலை 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. இன்று காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பொங்காற்று. இன்றைய ஆனந்த பொங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பேச இருக்கிறீங்க. நேரத்தை வீணடிக்காமல் சமூக வலைத்தளங்களை கையாள்வது எப்படி? இன்று காலை 10:02 மனம் விரும்புதே மனம் விரும்பிய பாடல்களை நீங்கள் நேரலையாக கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திருநாடு. இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஹெராகுட் அணை குறித்த தகவல்கள். 11:30 ஸ்டெம் சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சி. பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றும் நீங்கள் மறக்காமல் பின்பற்றும் பழமையான செயல்கள் இதை பற்றி தான் பேச போகிறீங்க. காலை 1 மணிக்கு மதியம் 1 மணிக்கு நலம் தானா கண்களை காப்போம். குழந்தைகளுடைய கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கக்கூடிய ஆலோசனைகளை கேட்கலாம். தொடர்ந்து சங்குப்பூவின் மருத்துவ குணங்கள் குறித்து அறியலாம். இன்று பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஞாபகம் அருதே. இன்று மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. இன்று 7:30 ஆசை அஞ்சல். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை. வேலை வாய்ப்பு செய்திகள் அறியலாம். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் முல்லைப்பாட்டு, கார்காலத்து மழை மற்றும் தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலை. 10:00 சுகமான ராகங்கள், நேயர் விருப்ப பாடல்கள். மக்களே, இதுவரைக்கும் இன்று காலை மதியம் மாலை இரவு என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரங்களில் வர இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நிலைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க அலைபேசி எண் 0462-2256-1132 மற்றொரு எண் 0462-2256-1133. நிலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வாட்ஸ்அப் எண் 9443-3670-794. மறுபடியும் சொல்கிறேன், 9443-3670-794.

0: தொடர்வது இனித்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்பு ஒரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி, மாலையில் படி, நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டுக்கொள்ள

0: கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

இது உங்களை விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:16. காதை ஊடுருவும் காலை பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில், இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில், புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வதந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலருவன வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியின் துவக்க பாடல் டி.எல். மகாராஜன் பாடியது.

நேரம் 6:20 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்கலாய் உங்கள் இல்லங்கள் தோறும் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்பூக்கள். உங்கள் அன்பையும் புன்னகையையும் அனைவருக்கும் பரிசாக கொடுங்கள். நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அதைவிட பல மடங்கு அதிகமாகவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நிகழ்ச்சியிலே காயத்ரி கிரீஷ் பாடிய பாடல்

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:29. இது உங்கள் விமான அகாஷ்வணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கில் நிகழ்ச்சி. உங்கள் மனதில் திடமான மாற்றம் வரும்போது உங்கள் வாழ்விலும் தீர்மானமாக மாற்றம் வரும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாம் பாடிய பாடல்.
4: எல்லாருக்கும் வெல்கம், குட்டி பிள்ளைங்களுக்கு வெல்கம், பெரிய பிள்ளைங்களுக்கு வெல்கம், மம்மி டாடியும் வெல்கம், தாத்தா பாட்டிக்கு வெல்கம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாம் பாடிய பாடல்.
1: எல்லாருக்கும் வெல்கம், குட்டி பிள்ளைங்களுக்கு வெல்கம், பெரிய பிள்ளைங்களுக்கு வெல்கம், மம்மி டாடியும் வெல்கம்.

நேரம் 6:34 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். முயற்சி சிறியதாக இருந்தாலும் தினமும் தொடரட்டும். சிறு துளிகள் சேர்ந்து பெருங்கடலாகும். சிறு முயற்சிகள் இன்றைக்கும் சாதனைகளாகும். வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் இனி ஜிக்கி பாடிய பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:37 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 பக்தி பாக்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்பூக்கள். எதிர்மறையான ஒன்றிலிருந்து விலகிச் செல்வதற்கான சிறந்த வழி நேர்மறையான ஒன்றை நோக்கி செல்வதுதான். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியது.

0: கடையில்
1: பக்தி பாக்களா இதுவரை மனப்பரப்பின வணக்க போக்கள் நிகழ்ச்சி.
2: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:45 ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
3: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மண்ணின் உற்பத்தி திறனை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தொழு உரமிடுதல், மண்புழு உரமிடுதல், ஆட்டுக்கிடை வைத்தல், பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்து மடக்கி உழுதல், பசுந்தழை உரமிடுதல் போன்ற பாரம்பரிய முறைகள் மூலம் மண் பலத்தை மேம்படுத்தலாம். தக்கை பூண்டு, கொளிஞ்சி, சணப்பு ஆகியவை பசுந்தால் உரமாக பயிர் செய்வதற்கு ஏற்றவை. இந்த பயிர்களை பயிர் செய்து பூப்பதற்கு முன் நிலத்தில் அப்படியே உழுதுவிட வேண்டும். கொளிஞ்சி, சணப்பு ஆகியவை நஞ்சை நிலங்களுக்கு ஏற்றவை. தக்கை பூண்டு கலர் உவர் நிலங்களுக்கு ஏற்றவை. இவை நிலத்தின் கலர்தன்மையை குறைக்கக்கூடியவை மற்றும் அதிக அளவு தழையை கொடுக்கக்கூடியது. பசுந்தாள் உரங்கள் ஒரு ஹெக்டருக்கு சுமார் 80 கிலோ வரை தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடியவை. மேலும் பசுந்தாள் உரப்பயிர்களை மண்ணுக்குள் மடக்கி உழுவதால் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றிலிருந்து பலவிதமான அங்கக அமிலங்கள், வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் நொதி பொருட்கள் வெளிப்படுகின்றன. இந்த அங்கக அமிலங்கள் மண்ணில் கரையாத நிலையில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை, குறிப்பாக மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் வடிவத்தில் மாற்றி கொடுக்கிறது. இதனால் பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களின் அளவு அதிகரிக்கிறது. பசுந்தாள் பயிர்களை வளர்ப்பதன் மூலம் ஆகாயத்தில் உள்ள தழைச்சத்தை மண்ணில் நிலைப்படுத்த முடிகிறது. இந்த தழைகள் எளிதில் மக்கும் தன்மையுடையவை. இவற்றை மண்ணில் இடுவதன் மூலம் நுண்ணுயிர்களின் செயல்பாடுகள் ஊக்குவிக்கப்படுகிறது. பசுந்தாள் பயிர்களால் மண்ணில் நீர்பிடிப்பு திறன் அதிகரிக்கும், களைச்செடி வளர்ச்சியை குறைக்கலாம். பசுந்தழை உரம் என்பது வேறு இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட இலைகள், மரக்கிளைகள், கொம்புகள், புதர்ச்செடி முதலியவற்றை வயலில் இட்டு உழுதுவிட வேண்டும். பயிரிடப்படாத நிலங்கள், வயல் வரப்பு மற்றும் வேறு இடங்களில் வளரக்கூடிய செடிகளும் பசுந்தழை உரத்திற்கான மற்றொரு ஆதாரமாகும். வேம்பு, இலுப்பை, புங்கம், சுபாப்புல், எருக்கு மற்றும் அகத்தி, இவற்றில் வேம்பு, புங்கம் ஆகியவை ஓரளவு பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவை. பயிர்கள் எதுவும் பயிரிடாத பருவத்தில் இவ்வகை பசுந்தாள் உரப்பயிர்களை வளர்த்து மண்ணுக்குள் மடக்கி உழுவது

0: அடுத்த பருவ பயிரில் அதிக மகசூல் பெறலாம். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் பசுந்தாள் உர பயிர்களை விதைக்கும் முன் எட்டயபுரம் ரோடு ஒழுங்குமுறை விற்பனைக்கூட வளாகத்தில் செயல்படும் விதை பரிசோதனை நிலையத்தில் உரிய கட்டணத்துடன் விதைகளை பரிசோதித்து விதைத்தால் சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரித்து அதிக மகசூல் பெறலாம். ட்ரைகோடெர்மா விரிடி என்பது மண்ணில் இயற்கையாக வாழக்கூடிய ஒரு பயனுள்ள பூஞ்சையாகும். இது தாவரங்களை நோய் உண்டாக்கும் பூஞ்சைகளிலிருந்து பாதுகாப்பதோடு வேர்களின் வளர்ச்சியையும் தாவரத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தது. முதலில் ட்ரைகோடெர்மா மண்ணில் உள்ள இடத்தையும் ஊட்டச்சத்துகளையும் வேகமாக பயன்படுத்தி நோய் கிருமி பூஞ்சைகள் வளர இடமின்றி தடுக்குது. இது ஒரு உயிரியல் பூஞ்சைக்கொல்லியாகும். இது மண் மற்றும் விதை மூலம் பரவும் பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. ஒரு கிலோ விதைக்கு 4 முதல் 10 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி பொடியை கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைகளை நிழல்ல 30 நிமிடங்கள் உலர வைத்து பின்னர் விதைக்க வேண்டும். இதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை தடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணீரில் 50 முதல் 100 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து கரைசல் தயாரித்து நாற்றுகளின் வேர்களை 20 முதல் 30 நிமிடங்கள் அந்த கரைசலை நனைத்து பின்னர் நடவு செய்வதன் மூலம் வேரழுகள் மற்றும் வாடல் நோய்கள் குறையும். 2.5 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடியை 50 முதல் 100 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்துடன் கலந்து 1 ஏக்கருக்கு மண்ணில் பரப்புவதன் மூலம் மண்ணில் உள்ள நோய் கிருமிகளின் எண்ணிக்கை குறையும். பழ மரங்கள் மற்றும் தோட்டப்பயிர்களுக்கு ஒவ்வொரு குழியிலும் தொழு உரத்துடன் கலந்து இதனை பயன்படுத்தலாம். இதனால் வேர் ஆரோக்கியம் மேம்படும். சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீர் கலந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் வழங்கலாம். ரசாயன பூஞ்சைக்கொல்லிகளுடன் ட்ரைகோடெர்மா விரிடியை ஒரே நேரத்தில் கலக்கக்கூடாது. ரசாயன பூஞ்சைக்கொல்லி பயன்படுத்தி இருந்தால் 7 முதல் 10 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு ட்ரைகோடெர்மாவை பயன்படுத்துவது நல்லது. நிழலான குளிர்ச்சியான இடத்தில் சேமிக்க வேண்டும். காலாவதி தேதியை சரிபார்த்து பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த வேண்டிய அளவு தயாரிப்பு நிறுவனம் மற்றும் பயிரை பொறுத்து மாறுபடலாம். எனவே தயாரிப்பு லேபிளில் உள்ள வழிமுறைகள் அல்லது வேளாண் துறையின் பரிந்துரைகளை பின்பற்றுவது சிறந்தது. பெரும்பாலும் ஆடி மாதங்களில் காய்கறி பயிர்களை சாகுபடி செய்வர். மேலும் பருவமழையை எதிர்பார்த்து சாகுபடி செய்யப்படும் மானாவாரி பயிர்களை விதைப்பு செய்வதற்கும் இம்மாதம் மிகவும் ஏற்றதாகும். தரமான விதையை தேர்வு செய்து விதை நேர்த்தி செய்து சாகுபடி செய்வதால் சரியான பயிர் எண்ணிக்கையை உறுதி செய்து அதிக மகசூல் பெற்று அதிக லாபம் பெறலாம். விவசாயத்திற்கு விதையே ஆதாரம். விதையின் சுத்தத்தன்மை, ஈரப்பதம், முளைப்பு திறன் இவற்றை நல்ல முறையில் பராமரிப்பதால் மட்டுமே நல்ல மகசூலை பெற முடியும். எனவே விவசாயிகள் தாங்கள் விதைப்பு செய்ய உள்ள விதையின் தரத்தை அறிய விதை மாதிரி ஒன்றுக்கு 80 ரூபாய் கட்டணமாக செலுத்தி விதை முளைப்பு திறனை அறிந்து ஆடி மாதத்தில் விதைப்பு செய்து லாபம் பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடர்ந்து பயறு வகை பயிர்கள் சாகுபடி செய்யும் இடங்களில் பூவண்டின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். இவை பூக்களை உண்டு அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தும். அளவில் பெரியதான இவை கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்திலும் கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். இந்த பூ வண்டுகளை கட்டுப்படுத்த வளர்ந்த வண்டுகளை கையால் பொறுக்கி அழிக்க வேண்டும். மண்ணெண்ணெய் கலந்த நீரை தெளிப்பதால் இதனை கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 81 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 68 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.

0: அதிகபட்ச விலையாக 2,600 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
2: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 43% முதல் 50% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:55 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரம்மராஜேஸ்வரி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொது சுகாதாரம். திறந்த வெளியில் குப்பையை கொட்டாமல் இருப்பது, தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றுதல், தடுப்பூசிகளை சரியான நேரத்தில் செலுத்திக் கொள்ளுதல். சுகாதாரத்தின் முக்கியத்துவம். நோய்கள் வராமல் தடுக்கிறது, குழந்தைகள் வளர்ச்சிக்கு உதவுகிறது, வேலை மற்றும் கல்வியில் திறனை அதிகரிக்கிறது, சமூகத்தின் ஒட்டுமொத்த நலனை உயர்த்துகிறது, மருத்துவ செலவுகளை குறைக்க உதவுகிறது. நல்ல சுகாதார பழக்கங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்தல், போதுமான அளவு தூக்கம் பெறுதல், போதுமான அளவு தண்ணீர் குடித்தல், சத்தான உணவுகளை உட்கொள்ளுதல், புகையிலை மது போன்ற தீய பழக்கங்களை தவிர்த்தல், மன அழுத்தத்தை குறைக்கும் நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுதல். சுகாதாரம் என்பது ஒவ்வொரு மனிதரின் அடிப்படை பொறுப்பாகும். சுத்தமே சுகம், சுகாதாரமே சிறந்த செல்வம் என்பது நம் வாழ்வில் எப்போதும் நிலவில் கொள்ள வேண்டிய நல்ல கருத்தாகும். நன்றி.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என்னுடைய பெயர் பிரம்மராஜேஸ்வரி.
2: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
4: வணக்கம் நண்பர்களே, நலம்தானா?

இன்னைக்கு காலையில 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நாம் வெளியில் வர முடியாத அளவு வெப்ப அலை வீசுகிறது. என்ன காரணம் என்று நாம் பலரிடம் கேள்வி கூட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெப்ப அலை என்றால் என்ன? வழக்கமான வெப்பநிலையை விட மிக அதிகமாகவும் பல நாட்களுக்கு வறண்ட காற்றோடு வீசும் வெப்ப காற்று தான் இந்த வெப்ப அலை என்று அழைக்கப்படுகிறது. வெப்ப அலைக்கான முதன்மை காரணங்கள் என்ன என்று பார்த்தால், முதலில் வளிமண்டலத்தில் ஏற்படும் உயர் அழுத்த மண்டலங்கள், அடுத்து தீவிரமான உலக வெப்பமயமாதல், மூன்றாவது காற்று மாசுபாட்டால் உருவாகும் சூழல். இந்த காரணிகள் தான் பூமியின் மேற்பரப்பில் வெப்பத்தை ஒரு குமிழி போல் தேக்கி வைத்து விடுமா. இன்னும் சில காரணங்கள் இருக்கின்றன. அவை என்னவென்றால், வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் காற்று தேங்கி கீழே அழுத்தப்படுமாம். இப்படி அழுத்தப்படும் போது இது வெப்பநிலையை பல மடங்கு அதிகரிக்க செய்யுமா. வானத்தில் மேகங்கள் இல்லாத போது சூரியனின் கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்கி இந்த வெப்பத்தை அதிகரிக்க செய்யுமாம். காற்றில் ஈரப்பதம் குறையும் போது வளிமண்டலம் முழுவதும் சூடான மற்றும் வறண்ட காற்று பரவுமாம். நாம் இன்று செய்கிற செயல்பாடுகளால் உருவாகக்கூடிய பசுமை இல்ல வாயுக்கள் புவியின் சராசரி வெப்பநிலையை தொடர்ந்து உயர்த்துமாம். மரங்கள் வெட்டப்படுவதும் கான்கிரீட் கட்டிடங்கள் தார்ச்சாலைகள் அதிகமாவதால் நகரில் வெப்பம் ரொம்ப எளிதாக தேங்குமாம்.

0: 1950களிலிருந்து பூமியின் கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் இந்த வெப்ப அலைகள் அடிக்கடி நிகழ்கிறதாம். உலக வானிலை ஆய்வு அமைப்பின்படி 2024 வெப்ப அலைகள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறதாம். எனவே நண்பர்களே, முடிந்த அளவு நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் போதுதான் பருவநிலைகள் மிக சரியாக செயல்பட தொடங்கும். மழைக்காலங்களில் மழை பெய்ய வேண்டும், காற்றடிக்கும் காலங்களில் காற்றடிக்க வேண்டும். அப்படி மிகச் சரியாக நடந்தது என்று சொன்னால் இதுபோன்ற வெப்ப அலைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதற்கு ஒரே வழி நாம் இயற்கையை பாதுகாப்பது. பல்வேறு வழிகளில் நாம் இயற்கையை பாதுகாத்தோம் என்று சொன்னால் நாம் நலமோடு வாழலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.
1: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: மத்திய மாநில அரசுகள் வீடு கட்டுவதற்கு மானியம், பல்வேறு கடனுதவிகளை கொடுக்கிறார்கள். அனைத்து வங்கிகளுமே குறைந்த வருமானம் உள்ளவர்களை தொடங்கி பெரிய வருமானம் உள்ளவர்களுக்கு வரை வீடுகள், தொழிற்சாலைகள், கமர்ஷியல் கட்டடங்கள், கல்யாண மண்டபங்கள், பெரிய தொழிற்சாலை கட்டடங்கள் கட்டுவதற்கு இன்று கடனுதவி தருகிறார்கள். எனவே சிறிய தொழில் வைத்திருப்பவர் தொடங்கி மிகப்பெரிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழில் முனைவோர் வரை முதலில் செய்ய வேண்டிய வேலை பிளான் போட வேண்டும். இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு முன் ஒரு தகுதியான டிராப்ஸ்மேன் சிவில் அல்லது டிப்ளமோ இன் சிவில் அல்லது பிஇ சிவில் இது போன்ற ஆர்கிடெக்ட் என்று சொல்லக்கூடிய படிப்பு படித்தவர்கள் எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், அது வீடாக இருக்கப் போகிறதா, ஒரு மாடியா, ரெண்டு மாடியா, மூன்று மாடியா, சுற்றி இடம் விட வேண்டுமா, தொழிற்சாலை என்றால் எந்த அளவுக்கு கதவு நிலை சன்னல் என்ன அளவு நீளம் அகலம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஏராளமான சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. இவற்றை இந்த சிவில் இன்ஜினியர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்போ அவர்களிடம் சென்று முதலில் பிளான் போட்டு அவர்கள் கையெழுத்தோடு நீங்கள் ஊராட்சி அல்லது ஊராட்சி ஒன்றியம் அல்லது கார்பரேஷன், சென்னை போன்ற நகரங்களிலே சிஎம்டிஏ போன்றவர்களிடம் நீங்கள் மனு கொடுத்து அதுக்குரிய கட்டணம் செலுத்தி பிளான் அப்ரூவல் பெற வேண்டும். அதை நீங்கள் வங்கியிலே கடன் பெற வேண்டுமென்றால் இந்த அப்ரூவ்டு பிளான் மட்டுமல்ல அதற்கு என்ன செலவாகும் என்ற எஸ்டிமேட், இதற்கு இந்த கட்டடம் கட்டுவதற்கு இத்தனை சதுரடி, இதற்கு என்னென்ன பொருட்கள் வாங்க இவ்வளவு செலவாகும், கூலி இவ்வளவாகும், எலக்ட்ரிக் பொருட்களுக்கு இவ்வளவாகும், பெயிண்டிங்க்கு இவ்வளவாகும் என்று அனைத்தையும் ஒரு சேர கழிவுநீர் கால்வாய், குடிநீர் கால்வாயிலிருந்து அனைத்துக்கும் என்ன செலவாகும் என்பதை அழகாக டைப் செய்து இந்த கட்டடத்தை இவ்வளவு ரூபாய் இருந்தால்தான் முடிக்க முடியும் என்று கொடுப்பார்கள். இந்த எஸ்டிமேட் இருந்தால்தான் வங்கிகள் அதை பார்த்து நீங்கள் எவ்வளவு தூரம் முதலீடு போடுவீர்கள், மீதி எவ்வளவு நாங்கள் தர வேண்டும், எத்தனை வருடத்திலே நீங்கள் திருப்பி கட்டுவீர்கள், இந்த கட்டடம் கட்டிய பின் எதுவும் இயந்திர கடன் எங்களிடம் வேண்டுமா என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்து தான் கடனுதவி கொடுப்பார்கள். எனவே இந்த பிளான் போடுதல், எஸ்டிமேட் போடுதல், நேரில் அந்த கட்டடம் கட்டும்போது போய் சூப்பர்வைஸ் பண்ணுவதற்குரிய வேலை, இவற்றையெல்லாம் ஒரு சேர இந்த இன்ஜினியர்கள் டிப்ளமாவாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தவர்களாக இருக்கட்டும் செய்து கொடுக்கிறார்கள். இது நல்ல லாபகரமான தொழிலாக இருக்கிறது. நிறைய கட்டடங்கள் கட்டப்படும்.

0: இருந்தாலும் கடந்த வர எல்ஐசியில் இருந்து அகில இந்திய வீடு கட்டுவோர் கூட்டுறவு சங்கம், வீடு கட்டுவோர் வங்கி வரை ஏராளமான கடனுதவிகளை கொடுப்பதாலும், தொழில் சார்ந்த தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், தேசிய சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம், சிட்கோ போன்ற நிறைய தொழில்களுக்கு கடனுதவி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், கேவிஐசி, என்எஸ்ஐசி, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், அவர்களும் உங்களுக்கு நிலம் இருந்தால் கட்டடம் கட்டுவதற்கு கடனுதவி கொடுக்கிறார்கள். நீட்ஸ் திட்டத்திலே 5 கோடி வரை கட்டிடம் கட்ட, இயந்திரங்கள் வாங்க, நடைமுறை மூலதனம் அனைத்துக்கும் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 முதல் 20 பேர் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். எனவே நிறைய தொழில் முனைவோர், வீடு கட்டுவோர் இருப்பதால் இந்த பிளான் போடுதல், எஸ்டிமேட் போடுதல், கட்டடம் கட்டி கொடுத்தல், அதற்கு ஆலோசகர்களாக இருந்து உதவி செய்தல் ஒரு கன்சல்டன்சி போல மிக லாபகரமான தொழில். இதற்கு எல்லா சிவில் இன்ஜினியர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பெரிய தொழிலதிபர்களிடம் உங்களுடைய விசிங் கார்டுகளை கொடுத்து நாங்கள் எந்த நேரத்திலும் உங்களுக்கு பிளான் போடுவது, அந்த பிளானுக்கு ஏற்றபடி எவ்வளவு செலவாகும் என்ற எஸ்டிமேட் போடுவது, அதையே நாங்களே சென்று உங்கள் சார்பாக அரசு அலுவலகங்களில் கொடுத்து உங்களுக்காக விவரங்களை எடுத்து சொல்லி அப்ரூவல் பெற்று தருவது. அப்ரூவல் வந்த பிறகு கட்டடத்தை தொடங்கி வைப்பதற்கு உடனிருந்து அளவு எடுத்து சர்வே செய்து துல்லியமாக 1.1 கூட மாறாத அளவுக்கு அந்த கட்டடத்தை பிளான் போட்டு கட்டுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து எந்த இடத்திலே தூண் வர வேண்டும் என்பதை கூட இந்த இன்ஜினியர்கள் குறித்து கொடுப்பார்கள், அதற்கு கட்டணம் பெற்றுக்கொள்வார்கள். இப்படி செய்யக்கூடிய இந்த பிளான் போடுதல் சம்பந்தமான இந்த தொழில்துறை, அங்கேயே அம்மோனியா பிரிண்டிங் மிஷின் வைத்து கொண்டால் 10-20 என்று பிரிண்டிங் போட வேண்டியிருக்கும், அதிலும் தனியாக பிரிண்டிங் சார்ஜ் நீங்கள் வாங்கி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரிய பெரிய பிளான் போட்டு கட்டடங்கள் கட்டக்கூடிய கான்ட்ராக்டர்களுக்கு இது சம்பந்தமான அனைத்து ஆலோசனைகளையும் கேட்பார்கள். இந்த கட்டடத்தை எவ்வளோ விலை கட்டி முடிக்க முடியும், இந்த விலை குறைந்த பொருட்களை வாங்கினால் எப்படி செய்ய முடியும், இந்த பிளானை சிறிது மாற்றி அமைத்தால் குறைந்த செலவுகளை முடிக்க முடியுமா என்று ஆலோசனை கேட்பார்கள். அப்படி பிளான் போடுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு குறைந்த செலவுகளை முடிப்பதற்கு ஆலோசனைகளை வழங்கி அதற்கும் நீங்கள் கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு உங்களால் டிப்ளமாவோ, பிஇ சிவில் போன்ற படிப்புகளோ, ஆர்கிடெக்சர் படிப்புகளோ படிக்காதவர்கள், அது படித்தவர்களை நீங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் படித்தவர்கள் நிறைய வேலை தேடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த துறையிலே. அப்போ நீங்கள், நான் ஒரு பிளானிங் எஸ்டிமேட் அண்ட் பிளானிங் அண்ட் பிரிண்டிங் தொழில் பண்ண இருக்கிறேன், அதற்கு வேலைக்கு ஆள் தேவை என்று விளம்பரம் கொடுத்தால் தகுதியானவர்கள் கிடைப்பார்கள், அவர்களை வைத்து நீங்கள் தொடங்கலாம். சென்னை போன்ற நகரங்களிலே 2-3 இடங்களிலே கிளைகள் வைத்து கூட இதை பண்ணி வருகிறார்கள். திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் நான் பார்த்திருக்கிறேன். அனைத்து வேலைகளையும் இன்ஜினியர்கள் அருமையாக செய்து கொடுத்து ஒரு கடைசி கட்டடம் முடிப்பது வரை ஆலோசகர்களாக செயல்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் உரிமையாளரே வந்து இருந்து கட்டடத்தை கட்டி முடிக்க முடியாது, அவ்வப்போது வந்து பார்த்து தரமாக இருக்கிறதா, சரியாக துல்லியமாக செய்கிறார்களா என்பதை கண்காணிக்கின்ற வேலையையும் இன்ஜினியர்களுக்கு கொடுக்கிறார்கள். எனவே இந்த துறை படித்திருந்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, அரசாங்கம் கடனுதவி கொடுப்பதாலும் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலும் இந்த பிளானிங் சர்வீஸ் தொழில் தொடங்கி முன்னேறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நேர்களை இதுவரை தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சியை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதிலை நாளைய தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் காலி திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. பாலை கீழே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: கரெக்டான பல்கலை அழியில் விளங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் வன்மொழி 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 7:12 இணைஞ்சிருக்கிறீங்க. இனி கேட்கலாம் தமிழே அமுதே. உரையினை வழங்குகிறார் திருவருள் லத்தீப் அவர்கள்.
1: வணக்கம். கல்லடை குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தீப். தமிழர் பண்பாட்டுக்கு சான்றாக உள்ள பழந்தமிழ் நூல்களுள் திருக்குறளே தலையாய நூலாகும். அதில் செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்றேன். ஒருவர் நமக்கு செய்த உதவியை எப்போதும் நினைவில் வைத்து நன்றி காட்டுவது

0: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு என்றால், தான் முன்பு ஒரு உதவியும் செய்யாதிருக்க தனக்கு ஒருவன் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. வையகத்தையும் வானகத்தையும் கைமாறாக கொடுப்பினும் ஒப்பாகாது. இதுக்கு பொருள் என்னவென்றால், முன்னே நாம் ஒரு உதவியும் அவருக்கு செய்தவர்கள் அல்லாமல் இருந்தும் ஒருவர் நமக்கு செய்கின்ற உதவிக்கு வையகமும் வானகமும் இரண்டையும் தந்தாலும் ஈடாகாது. அடுத்த குறள், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. செய்த நன்றி சிறிது எனினும், அதற்கு பொருள் செய்த உதவி சிறிதே ஆனாலும் காலத்தினால், அது செய்யப்பட்ட காலத்தை ஒட்டி ஞானத்தின் மான பெரிது, உலகை காட்டிலும் மிக பெரிதாகும். பொருள் என்னவென்றால், தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். அடுத்த குறள், தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். தினைத்துணை நன்றி செய்யணும் என்றால், தினையளவு உதவி செய்யணும் பயன் தெரிவார், அவ்வுதவியின் பயன் அறிவார். பனைத்துணையாக கொள்வர், அதாவது அந்த பனையளவாக கொள்வர். ஒருவர் செய்யும், அதான் இதற்கு பொருள், ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையை கூட அதனை பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாக கருதுவார். ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையை கூட அதனால் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாக கருதுவர். அடுத்த குறள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று அப்படி என்றால், பிறர் செய்த உதவியை மறப்பது நல்லதன்று. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று, தீமையை அப்போதே மறந்து விடுவது நல்லது. இதன் கருத்து, ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல, அவர் தீமை செய்யாதிருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், எவ்வகைப்பட்ட அறங்களை கெடுத்தவருக்கும் பின் பேணும் பிழைப்பு உண்டாகும். செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை, ஒருவர் செய்த உதவியை மறந்தவனுக்கு எப்போதும் பிழைப்பில்லை. எந்த அறத்தை மறந்தாருக்கும் வாழ்வு உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தாருக்கு வாழ்வில்லை என்பது பொருள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: மக்களே, இதுவரை நீங்க கேட்டீங்க தமிழமுதே உரையினை வழங்கினார் திருவருள் லத்தீப் அவர்கள். நிகழ்ச்சியில உங்களுக்காக சுபவன் ஒரு பாடல், மஞ்சள் பை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்க வாழ்க்கை எழுங்க தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: தூத்துக்குடி சி பிரபாவதி அவர்கள்,
4: பெர்மிஷன் லெட்டர் பத்தி நீ பார்க்கலாம். ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு ஜாயின் த ட்ரிப். இதில் வழக்கம் போல் ரைட் சைடு நம்மளுடைய சொந்த முகவரி எழுதிக்கலாம், டோர் நம்பர், அப்புறம் ஸ்ட்ரீட்டு, நம்ம ஊர், அதுக்கு கீழே இன்னைக்கு என்றைக்கு எழுதுகிறோமோ அந்த டேட் போட்டுக்கலாம். அடுத்து டியர் ஃபாதர், மை டியர் ஃபாதர்னு எழுத வேண்டாம், டியர் ஃபாதர் போட்டு கமா போட்டுட்டு ஹவ் ஆர் யூ, வி ஆர் ஆல் ஃபைன் ஹியர். தமிழ் எழுதுவோம்ல, எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இங்கே எல்லாம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத அப்படி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கோம். அதுக்கீழே அவர் கிளாஸ்,

0: த டீச்சர் ஹேஸ் பிளான் டு டேக் அஸ் ஆன் அ ட்ரிப் டு கொடைக்கானல். ஐ ஆம் வெரி மச் எக்ஸைட்டட் டு கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ லவ் நேச்சர் வெரி மச். த காஸ்ட் ஆஃப் த ட்ரிப் இஸ் ருபீஸ் 800. ப்ளீஸ் கிவ் மீ பெர்மிஷன் டு ஜாயின் த டூர் அண்ட் சென்ட் மீ த அமௌண்ட். I will write about the tour in my next letter. எழுதிட்டு கீழே யுவர்ஸ் லவ்விங்லியும் போட்டு உங்களுடைய பெயர் எழுதிக்கலாம். அட்ரஸ் அந்த என்வலப்பில் அப்பா பெயர் அட்ரஸ் எழுதி, இதில் வந்து வெளியூரில் அப்பா இருக்கிற மாதிரி தான் நம்ம எழுதணும். சரி, அதை கவனிச்சிக்கிறோங்க. இதுக்கு வந்து பிளான்டு, அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்னா PLANNE டி, பிளான். டபுள் என் வரும், சிங்கிள் என் போடக்கூடாது. அப்புறம் கொடைக்கானல், KODAI கொடைக்கானல், CANAL. எக்ஸைட்டட், EXCITED எக்ஸைட்டட். அடுத்து காஸ்ட், COST காஸ்ட். பெர்மிஷன், PERMISSION பெர்மிஷன். அமௌண்ட், AMOUNT அமௌண்ட். அவ்வளோதான், சரியா? இப்போ நம்ம டூர் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்தோடனே அப்பாவுக்கு திரும்ப ரிப்ளை அனுப்புகிறோம். அதை இன்னைக்கு பார்த்துக்கிறலாம். ஏறக்குறைய இதே ஃபார்மேட் தான். முதல்ல டியர் ஃபாதர்னு எழுதிட்டு, ஹவ் ஆர் யூ, வி ஆர் ஆல் ஃபைன் ஹியர், அதை எழுதிட்டு அதுக்கடுத்து அதை எழுதலாம். ஐ ஹாவ் ரிட்டன் ஃப்ரம் த டூர். ஐ என்ஜாய்ட் வெரி மச். ஐ ஹாவ் ஃபன் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் பெர்மிஷன் அண்ட் த அமௌண்ட் யூ ஹவ் சென்ட். I have bought some toys for my little sister and a gift for you. Once again, I thank you. அப்படின் போட்டுட்டு கீழே திரும்ப யுவர்ஸ் லவ்விங்லி அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது கடிதம் எழுதும் பொழுது நம்ம அப்பாட்ட எழுதும்போது வேறு மாதிரி தான் எழுதணும். ரொம்ப பாசமாக நம்ம அப்பாட்ட எப்படி பேசுகிறோமோ அதை எழுதணும். சரி, இது எப்படி எழுதுறது? முதல்ல தமிழில் கொஞ்சம் யோசித்து வச்சுக்கிறோங்க. எடுத்த எடுப்புலையே ஆங்கிலத்திலேயே நம்ம வந்து அதை எழுதுறதுக்கு நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். முதல்ல தமிழில் நம்ம எப்படி பேசுவோமோ, எப்படி கடிதம் எழுதுவோமோ. கடிதம் என்பது உரையாடல் தானே. தமிழில் எழுதி அதை தமிழில் மனசில் நினச்சிட்டு அதை அப்படியே ஆங்கிலத்தில் மாற்றி நம்ம எழுதி உங்களுக்கு அனுப்ப வேண்டியதுதான். இதில் சில வார்த்தைகள் கடினமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் விட்டுருவோமோ, ஸ்பெல்லிங் நமக்கு தெரியாது போயிடுமோ அப்படின்னா, நான் எங்கள் பசங்களை சொல்லித்தரது தான், அவங்க கேட்குற கேள்வியிலேயே அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் இருக்கும். அதுலேயே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெர்மிஷன், ட்ரிப்பு, இந்த மாதிரி நிறைய அந்த வார்த்தைகள் நமக்கு ஸ்பெல்லிங் மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். எல்லா கடிதத்துலேயுமே நமக்கு தேவையானது சென்டர்ஸ் அட்ரஸ், அதுக்கப்புறம் யாருக்கு நம்ம அனுப்புகிறோமோ அவங்களுடைய அட்ரஸ், இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நம்ம எழுதிக்கலாம். அது கொஞ்சம் சிம்பிளாக கூட நீங்கள் படிச்சுக்கலாம். பெரிய பெரிய அட்ரஸ்லாம் இல்லாமல் சின்ன வெஸ்ட் ஸ்ட்ரீட், ஈஸ்ட் ஸ்ட்ரீட், அந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஊர் பெயர்கள் கூட கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிற ஊர் பெயர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ விருத்தாச்சலம் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக போகுது இல்லையா, சென்னை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா சிறப்பாக எழுதிடலாம்.
1: மகளே, இதுவரை நீங்கள் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்கினாங்க தூத்துக்குடி சி பிரபாவதி அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. இருந்துகிட்டேதான் இருக்கும். சிலருக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சிருக்கும், சிலருக்கு 10 மணிக்குதான் அதிகாலையே பிறக்கும். இது எப்படியோ இந்த நாளை சூப்பரா என்ஜாய் பண்றதுக்கு 102.6 FM டியூன் பண்ணுங்க. இன்றைக்கி சனிக்கிழமைன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ நிறைய ஏரியாவுக்கு பவர் கட்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் கடையநல்லூர் கோட்டத்திற்குட்பட்ட கடையநல்லூர் உபமின் நிலைய பகுதியில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இன்று காலை 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் மின்சாரம் இருக்காது அப்படின்னா, கடையநல்லூர் முத்து கிருஷ்ணாபுரம், பேட்டை, மாவடிக்கால், குமந்தாபுரம், முத்துசாமிபுரம், வலசை, கருப்பாநதி, தார்காடு, போகநல்லூர், கண்மணியாபுரம், பால அருணாச்சலபுரம், கம்பனேரி, மங்களபுரம், அச்சம்பட்டி, பொய்கை, ஊர்மேல் அழகியான், வேலாயுதபுரம், இடைக்கால், சிவராம்பேட்டை, கொடிக்குறிச்சி, நயினாரகரம் இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். இப்போவே 9 மணிக்கு முன்னாடி மோட்டரை போடுறீங்க, டேங்கை ஃபில் பண்ணுறீங்க, சார்ஜை போடுறீங்க, மொபைலில் டவரை ஃபில் பண்ணுறீங்க, மின்சாரம் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் காலையில் 9 மணிக்கு முன்னாடியே முடிச்சுருங்க. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறம் தான் கரண்ட் வரும், அதுக்கப்புறமா மின் சம்மந்தப்பட்ட வேலைகளை பாருங்கள். இந்த தகவலோடைய உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கத்தி திரைப்படத்தில் இருந்து பள்ளி கீழே தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: You know what? Guess who's back? We back, baby.

0: I'm out of here.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இன்னைக்கு சர்வதேச பூனைகள் தினம். பூனைகள் அதோட வாழ்நாளில் பெரும் பகுதி தூங்கியே கழிக்குது. 12 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பூனைகள் மனிதர்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்த நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குதான். சரி, இந்த சர்வதேச பூனைகள் தினத்தை எதுக்காக கடைபிடிக்கிறாங்க? பூனைகளை பாதுகாப்பது, அதற்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை தடுக்கிறது, இந்த பூனைகளினுடைய தத்தெடுப்பை ஊக்குவிப்பது, இந்த நோக்கத்திற்காக இந்த சர்வதேச பூனைகள் தினம் கடைபிடிக்கப்படுது. பூனைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புலிகளுடைய மரபணுவோட 95.6% ஒற்றுமையை கொண்டிருக்குது இந்த பூனைகள். அது மட்டும் இல்லாமல் தன்னோட உயரத்தை விட 6 மடங்கு அதிகமாக குதிக்கக்கூடிய திறன் இருக்குது இந்த பூனைக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட காதுகளை 180 டிகிரி திருப்பக்கூடிய ஆற்றல், மனிதருடைய கைரேகையை போலவே தனித்துவமான மூக்கு ரேகையை கொண்டுள்ள ஒரு வியக்கத்தக்க செல்ல பிராணி தான் இந்த பூனைகள். நாய்களை விட பூனைகளால் 100க்கும் மேற்பட்ட விதமான ஒலிகளை எழுப்ப முடியும். ஆமாம், சில சமயங்களில் சின்ன குழந்தை தான் அழுதோ அப்படின்னு பார்ப்போம், பார்த்தா பூனை தான் சத்தம் போட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ பூனைகளால் 100க்கும் மேற்பட்ட விதமான ஒலிகளை எழுப்ப முடியுமா? பூனைகளால் இனிப்பு சுவையை உணர முடியாது. பூனைகளை பண்டைய எகிப்தில் வழிபாட்டு விலங்குகளாக வந்து வழிபட்டு வந்திருக்கிறாங்க. பொதுவாக பூனைகள் இறந்தால் அதுக்கும் பிரமீடுகளை கட்டி சில எலிகளையும் பாடம் செஞ்சு எகிப்தியர்கள் புதைச்சிருக்கிறாங்களாம். அதிசயமான தகவலாக இருக்கு இல்லையா? அரசர்களோட அவங்களுடைய பூனைகளுக்கு பிரமீடுகளில் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. பூனைகள் ரொம்பவே தன் சுத்தம் கொண்டதாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் தன்னுடைய உடம்பு ரோமங்களை நக்கி முழுமையாக சுத்தம் செய்யக்கூடியதாக இந்த பூனைகள் இருக்கும். சுத்தம் செய்யும்போது நாக்கில் ஒட்டிகிட்ருக்கக்கூடிய ரோமங்களை கூட பந்து போல வாயில் எடுக்கக்கூடிய திறன் பெற்றதான் இந்த பூனைகள். அந்த வகையில் இன்னைக்கு சர்வதேச பூனைகள் தினம் கடைபிடிக்கப்படுது. இந்த தகவலின் எழுத்தாக்கம் ஆழ்வார்குறிச்சி மாடசாமி அவர்கள். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் காப்பன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் மண்மலை 102.6 நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கீங்க. நிலைய நிகழ்ச்சிகளில் சில உங்கள் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில நேரத்தை வீணடிக்காமல் சமூக வலைத்தளங்களை கையாள்வது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக உங்களுடைய கருத்துக்கள் அமையட்டும். கால் பண்ணுங்க 0462-2251-3 மற்றும் அறியன் 0462-2251-3 இன்று பகல் 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலி நிகழ்ச்சி இருக்குது ஸ்நேகிதியே. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றும் நீங்கள் மறக்காமல் பின்பற்றக்கூடிய பழமையான செயல்கள் இதை பற்றி தான் பேச இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில பொங்களுக்கு சுபமான ஒரு பாடல் காக்கி சட்டை திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பாளையங்கோட்டை மகாராஜ் நகர் உழவர் சந்தையில் காய்கள் பழங்களுடைய இன்றைய விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிலோ ஒன்றுக்கு எவ்வளவுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ 27 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், பாகற்காய் சிறியது 65, பெரியது 100 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், இஞ்சி 190 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 29 ரூபாய், கேரட் 92 ரூபாய், ரிங் பீன்ஸ் 110 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், காலிஃப்ளவர் 50 ரூபாய், பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேனைக்கிழங்கு 42 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், ஆப்பிள் 260 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் செந்தூரம் 80 ரூபாய், சப்பாட்டை 100 ரூபாய், பஞ்சவர்ணம் 80 ரூபாய். இந்த தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ் நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சத்தான காய்கறிகளையும் சுவையான பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 7:58 சுபமான ஒரு பாடல் நிகழ்ச்சி நிறைவாக வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8 செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியை கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர்

அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா அஸ்பிரலா பதவியேற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சீப்பாக் அணியையும் வென்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது வருவாய்த்துறை ஆவணங்களை பற்றிய சில சங்கதிகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த பட்டா அப்படிங்கிறத பற்றி நேற்று நான் சில விளக்கங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன். இந்த பட்டா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல ஆரம்பித்ததும் நிறைய நேயர்கள் எனக்கு தொலைபேசி வழியாகவும் கடிதங்கள் மூலமாகவும் நிறைய சந்தேகங்களையும் கேட்டார்கள், வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை நிலையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டாக்களில் பல்வேறு வகையான பட்டாக்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட பட்டாக்களில் ஒவ்வொன்றாக நாம் என்னென்ன பட்டா எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்போ தோராய பட்டா அப்படின்னு ஒரு பட்டா இருக்குது. தோராய பட்டா நில அளவையை மறுசீரமைப்பு செய்யும் போது கிராம நத்தத்தில் குடியிருக்கும் குடியானவர்களுக்கு புதிய சர்வே எண் கொடுத்து 4 மாள் எல்கை மற்றும் அளவுகள் கொடுத்து ஒரு தாளில் அதாவது பேப்பரில் அரசு முத்திரையிட்டு பட்டா என்ற பெயரில் வருவாய்த்துறையால் வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்படும் பட்டாவில் தவறுகள் பிழைகள் ஏதாவது இருந்தால் அதனை திருத்திக் கொள்ள கால அவகாசம் கொடுக்கப்படும். இது வந்து அதிகபட்சம் 6 மாத காலம் கொடுக்கப்படும். குடியானவர்களுக்கு இந்த வகை பட்டா வழங்கப்பட்டதிலிருந்து இந்த பட்டா வந்து ஒரு முடிவான பட்டா கிடையாது. பிழைகள் தவறுகள் இல்லாத பட்சத்தில் வருவாய்த்துறையிடம் குறைகள் இல்லை அல்லது குறைகள் உள்ளது என்று கூறி ஒப்படைக்கப்படும் இந்த பட்டாவிற்கு தோராய பட்டா என்று பொருள். இந்த பட்டா இறுதியானது அல்ல, இது ஒரு தற்காலிக பட்டாவாகும். அடுத்தது தூய பட்டா. வருவாய்த்துறை

0: யானவர்களுக்கு வழங்கிய தோராய பட்டாவை ஒப்படைத்ததின் பேரில் திரும்ப பெற்றுக் கொண்ட வருவாய்த்துறை அதன் ஆட்சேபனைகளை பரிசீலனை செய்து குறைகள் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்து பொதுமக்களுக்கு மீண்டும் வழங்கும் பட்டாவிற்கு தான் தூய பட்டா என்று பெயர். இதுவே இறுதியான நிரந்தரமான ஒரு பட்டாவாகும். நிலத்தை பதிவுத்துறையின் கீழ் கிரயம் பெற்ற ஒருவர் வருவாய்த்துறையின் மூலம் கிரயம் பெற்றவர் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்து கிரயம் பெற்றவர் பெயரில் தீர்வை செலுத்தி வைப்பதையே ஒரு நிலத்தின் உண்மையான உரிமையாளராக விளம்புகை செய்யும். அதாவது உரிமை உடைமை இரண்டும் ஒரே நபரிடம் இருக்க வேண்டும். உரிமை அப்படிங்கிறது வந்து நம்ம சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று ஒரு ஆவணத்தை கிரயம் செய்வது, அந்த கிரயத்தின் மூலமாக ஒரு உரிமையை அந்த நிலத்தின் உரிமையாளர் அடைகிறார், அது வந்து உரிமை. அதே மாதிரி அந்த கிரயத்திற்கு பிறகு வருவாய்த்துறையினரை சந்தித்து நான் இந்த நிலத்தை கிரயம் பெற்றுவிட்டேன் என்று எனது பெயருக்கு பட்டா மாற வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது வருவாய்த்துறையினர் அவர் பெயருக்கு ஒரு பட்டா வழங்குவார். இந்த பட்டா வந்து அவரது உடைமையை குறிக்கும். அப்போ உரிமையும் உடைமையும் ஒரே நபரிடம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் முழுமையான ஒரு சொத்தாகும். அடுத்ததாக பார்த்தா தூசி பட்டான்னு சொல்லுவாங்க. தூசி பட்டா கிராமங்களில் தூசி பட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிராம நிர்வாக அதிகாரியால் பராமரிக்கப்படும் 2C அதாவது 2C என்ற கணக்கு புத்தகத்தில், அந்த கணக்கு புத்தகத்துக்கு பேர் வந்து 2C. கிராமத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான மற்றும் தனியாருக்கு அரசால் விடப்பட்ட நீண்டகால குத்தகையில் உள்ள பலன் தரும் மரங்கள், தோப்புகள், ஆங்காங்கே சிதறி கிடக்கும் மரங்கள், புறம்போக்கில் உள்ள மரங்கள், பேரூராட்சி, ஊராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் வசம் வருவாய்த்துறையால் ஒதுக்கப்பட்ட மரங்கள், அதாவது வனத்துறைக்கு பாத்தியப்பட்டது அல்லாதது போன்றவைகள் விவரங்கள் அடங்கிய பதிவுகள் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். கிராம நிர்வாக அதிகாரியின் கட்டுப்பாட்டில் உள்ள பலந்தரும் மரங்களை வேண்டுபவர்களுக்கு அரசு நிர்ணயித்த தகுதியின் அடிப்படையில் குத்தகைக்கு கொடுக்கப்படும். பலந்தரும் மரங்களை குத்தகைக்கு எடுத்தவர்களுக்கு அதனை அனுபவிக்கவும் அதனை பராமரித்துக் கொள்ளவும் வருவாய்த்துறையால் இந்த கணக்கு புத்தகத்தின் மூலம் ஒரு பட்டா வழங்கப்படும். இந்த பட்டா அப்படின்னா ஒரு உரிமம்னு வச்சுக்கிட வேண்டியதான், ஆனால் பட்டாங்கிற பேரில் தான் இருக்கும். ஆனால் இது ஒரு உரிமம், லைசன்ஸ். இது 2C புத்தகத்தின் கீழ் வழங்கப்படுவதால் இதனை 2C பட்டா என்று அழைப்பார்கள். அதாவது ஆங்கிலத்தில் 2C பட்டா அப்படிம்பாங்க. 2C பட்டா இதனை பேச்சு வழக்கில் தூசி பட்டா என்று கூறுகிறார்கள். இந்த 2C பட்டா என்ற ஒரு வார்த்தையை தூசி பட்டா என்று கூறுகிறார்கள் கிராமத்தில் உள்ள மக்கள். இந்த வகை பட்டா வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட ஒரு உரிமம், லைசன்ஸ் மட்டுமே ஆகும். இது வந்து அரசுக்கு சொந்தமான மரங்கள், தோப்புகள் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை பெறுவதற்கும் அந்த தோப்புகளையும் மரங்களை பராமரித்துக் கொள்வதற்காக வருவாய்த்துறையால் ஒரு தனிநபருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு உரிமம். இது வந்து பட்டா என்ற பெயரில் வழங்கப்படுவதால் இதனை தூசி பட்டா என்று கூறுகிறார்கள். தூசினா நம்ம குப்பை, இந்த காற்றில் பறந்து வரக்கூடியலாம் தூசின்னு சொல்லுவோம்ல, இந்த 2C அப்படிங்கிறத தான் தூசி அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு வழக்கில் அதை மாற்றிவிட்டார்கள். இன்னும் இருக்கக்கூடிய பட்டாக்களை பற்றி நாளை நாம் மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கேட்டீங்க வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அடுத்ததா பாடல் கேட்கலாம். ஜென்டில்மேன் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6.
1: பரதநாட்டியத்தில் தொடர்ந்து ஆடப்படும் உருப்படி.
0: இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: பரதநாட்டியத்தில் தொடர்ந்து ஆடப்படும் உருப்படி தில்லானா. அலாரிப்பு என்னும் மொட்டு வர்ணத்தில் அழகான மலராக மலர்ந்து பதங்களிலும் ஜாவலிகளிலும் அதன் வாசம் தொடர்ந்து நீடித்திருக்கிறது. இசை, இயக்கம், லயம், வண்ணம் ஆகியவற்றின் அழகிய நினைவுகளை தக்க வைத்து கொள்வது தில்லானா. இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்டிய உருப்படி. இது சுருக்கமானது, விறுவிறுப்பானது, இசை வடிவங்களில் மிக அழகானவைகளுள் ஒன்று. இது நாட்டிய வடிவங்களில் மிகவும் பிரபலமானது. தில்லானா என்னும் ஆடல் கூறு பரதநாட்டியத்தில் இன்றும் தனக்கென ஒரு தனித்த இடத்தை பிடித்துள்ளது. தில்லானா தமிழ் இசையில் ஸ்வரங்கள், சாகித்யங்கள், இசை நயமிக்க ஓசைகளில் ஒரு சீரான கலவையே தில்லானா. இத்தில்லானா தமிழிசையிலும் நாட்டியத்திலும் இடம்பெற்றதன் வரலாறு முகலாய படையெடுப்பின் போது தஞ்சை அரசபையின் கோபால நாயக்கர் என்பவரை முகலாயர்களால் கைது செய்யப்பட்டு வட இந்தியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் அப்போது வட இந்தியாவில் புகழ்மிக்க இசைக்கலைஞராய் விளங்கிய அமீர் குஸ்ருவுக்கு தமிழிசையை கற்றுத்தந்தார். தமிழில் உள்ள கர்ண பிரபந்தங்கள் வடமொழி இசை வடிவம் பெற்று தரணா என்னும் பெயர் பெற்றது. அந்த தரணாவே பின்னர் தில்லானா என மாற்றம் பெற்றது என்று இசை நூல்கள் குறிப்பிடுகின்றன.

மேலும் சோழர் மன்னன் ராஜேந்திரன் காலத்து கல்வெட்டில் தில்லானா என்னும் சொல் உள்ளதாக அறிய முடிகிறது. எனவே முகலாய படையெடுப்பினிற்கு முன்பே தில்லானா என்னும் சொல் தமிழர்களுக்கு நன்கு தெரிந்த சொல்லாகவே இருந்துள்ளது. இந்துஸ்தானிய இசையில் தில்லானாவுக்கு மற்றொரு பெயர் தரானா. இசை வடிவம் என்ற வகையில் தில்லானாவில் பல்லவி, அனுபல்லவி, சரணம் ஆகிய அங்கங்கள் உள்ளன. சில நேரங்களில் இதில் பல்லவியும் சரணமும் மட்டும் அல்லது பல்லவியும் அனுபல்லவியும் மட்டும் உள்ளன. நாட்டிய வடிவத்திலான மிருதங்க சொற்களை பயன்படுத்துகின்றது. சரணத்தில் கடவுளை விழித்து பாடும் சிறிய சாகித்யங்களும் உள்ளன. இது இயற்றியவரின் முத்திரையுடன் முடிவடைகிறது. அடிப்படையில் நிறுத்த உருப்படியான தில்லானா நுட்பமானதும் வேறுபாடுகள் கொண்டதுமான அடவு பின்னல்களின் வாயிலாக இந்த கலையின் அழகை வெளிக்கொண்டு வருகிறது. மெய்யடவு, கோர்வைகள், சிலையை ஒத்த தோற்றத்தின் நிலைகள், பஞ்சநடைகள், ஐந்து ஜாதிகள் ஆகியவை தில்லானாவின் கூறுகளில் அடங்கும். ஹரிகதை, இசைக்கச்சேரிகள், ஏனைய நாட்டிய வடிவங்கள், வாத்திய இசை, சிம்மநந்தனம் ஆகியவற்றிலும் தில்லானாக்கள் இடம்பெறுகின்றன. உதாரணத்திற்கு வீணை சேசரியரால் இயற்றப்பட்ட நடபைரவி ராகத்தில் ஆதிதாளத்தில்

0: தி ஏந்த என்று மீண்டும் மீண்டும் இந்த சொற்கட்டுகளை பாடி வருவார்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: இதுவரை கேட்டீங்க வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். இனி கேட்கலாம் எங்கேயும் எப்போதும் படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. இனி கேட்கலாம் கஜினி படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
4: இன்று காலை 9:02 நம்ம நிலைப்பண்பலை 102.6 ஆனந்த பூங்காச்சு நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆமாங்க, நேரத்தை வீணடிக்காமல் நம்மளுடைய சமூக வலைதளங்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுடைய அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணலாம். இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
5: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
6: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. நம்மை தேடி சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், பார்த்தீரா?
5: சிறப்பு விருந்தினர்கள் வருவதாக தாங்கள் கூறவே இல்லையே. கூறியிருந்தால் ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்திருக்கலாமே மன்னா.
6: வேறு எந்த முன்னேற்பாடுகளும் இவர்களுக்கு தேவையில்லை. இருக்க இடம் மட்டும் கொடுத்தால் போதும்.
5: இடம் மட்டும் போதுமா? புரியவில்லையே, அப்படி யார் வந்திருக்கிறார்கள் மன்னா?
6: பாரதியும் பாரதிதாசனும் ஷெல்லியும் பைரனும்.
5: என்ன, இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களா? அதற்கு வாய்ப்பில்லையே.
6: இங்கே பாரும், இப்போது புரிகிறதா
5: மன்னா? இது
6: புத்தகங்கள்.
5: ஓ, புத்தகங்களை தான் அப்படி கூறினீர்களா? ஒரு நிமிடம், நானும் மன்னருக்கு தான் ஏதோ ஆகிவிட்டதோ, ஏதோ பிதற்றுகிறார் என்று நினைத்தேன்.
6: என்ன மனப்பு அங்கே?
5: அது வேறொன்றும் இல்லை மன்னா, நாம் குருகுலத்தில் படிக்கும் போது கூட தாங்கள் புத்தகங்கள் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லையே. இப்போது ஏன் திடீரென்று புத்தகங்களின் மேல் இவ்வளவு பாசம் பொங்கி வழிகிறது என்று யோசித்தேன்.
6: நீர் யோசித்தது யூகித்தது எல்லாம் சரிதான். இந்த புத்தகங்களை நான் வாங்கவில்லை, எனது நண்பன் எனக்கு பரிசளித்திருக்கிறான்.
5: ஓஹோ,
6: இந்த புத்தகத்தை பார்ப்போம். என்ன ஒரு வாசனை! இந்த புத்தகத்தின் வாசனை வேறு மாதிரி இருக்கிறது
5: மன்னா. புத்தகத்தில் அட்டை போடப்பட்டிருக்கிறது, அந்த அட்டையை மாற்றி பார்த்தால் தெரிந்துவிட போகிறது.
6: இது

0: பழைய புத்தகம். பழைய புத்தகத்திற்கு அட்டையை போட்டு தந்திருக்கிறார்கள். மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம். எல்லா உணவுகளுக்கும் பூக்களுக்கும் அதனதன் வாசனை இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியெனில் புத்தகங்களுக்கும் ஒரே வாசனை தானே இருக்க வேண்டும்? அது எப்படி? புதிய புத்தகத்திற்கு ஒரு விதமான வாசனை, பழைய புத்தகத்திற்கு வேறு மாதிரி வாசனை வருகிறது. என்ன காரணம்?
1: மன்னா, நூலகம் அல்லது பயன்படுத்தப்பட்ட புத்தகங்களை விற்கும் கடைக்குள் நுழைவதை கற்பனை செய்து பாருங்கள். புதிதாக அரைத்த காஃபியின் கசப்புடன் வெண்ணிலாவின் இனிமையான வாசனையை நீங்கள் உடனடியாக நினைவில் கொள்வீர்கள்.
0: ஆம், உண்மைதான். கிட்டத்தட்ட

0: பார்க்காமல் சிலருக்கு இந்த பழைய புத்தகத்தின் வாசனை குமட்டலை ஏற்படுத்தும். ஆனால் கணிசமான எண்ணிக்கையிலான வாசகர்கள் கூட உண்மையில் இப்போது இதற்கு அடிமையாகிவிட்டனர்.
1: அது என்னவோ உண்மைதான் மந்திரியாரி. வர வர நானும் இந்த வாசனைக்கு அடிமையாகிவிட்டேன். ஆனால் இந்த பழைய புத்தகத்திலிருந்து வாசனை வர என்ன காரணம்?
0: பழைய புத்தக வாசனைக்கு அதிகாரப்பூர்வமாக பெயர் இருப்பது தங்களுக்கு தெரியுமா?
1: என்ன மந்திரியாரி, இதற்கெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள்?
0: ஆம் மன்னா, பிப்ளியோஸ்மியா என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இது காகிதத்திற்குள் இருக்கக்கூடிய பசை, மை போன்ற சேர்மானங்களின் வேதியியல் முறிவால் ஏற்படுகிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், புத்தகம் மெதுவாக எப்படி இறந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வாசனையால் நுகர்கிறோம் என்று சொல்லலாம். புத்தகங்கள் இருக்கக்கூடிய கரிம பொருட்கள் நீண்ட காலத்திற்கு வெளிச்சம் மற்றும் நீர் மற்றும் வெப்பத்திற்கு ஆளான பிறகு ஆவியாக போகக்கூடிய கரிம சேர்மங்களை வெளியிடுகின்றன என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. பாதாம் மற்றும் வெண்ணிலாவை கொண்ட பழைய புத்தக வாசனைகளின் தட்டுக்கு இந்த சேர்மங்கள் காரணமாகின்றன. இதில் மிக முக்கியமானவை என்று கூற வேண்டும் என்றால், இனிப்பு நறுமணங்களை உருவாக்கும் டோலு எனும் பாதாம் மற்றும் காஃபி மேலோட்டங்களை உருவாக்கும் பெர்பரல் மற்றும் வெண்ணிலின் என்ற ரசாயனங்களும் தான்.
1: ஓஹோ, புத்தக வாசனைக்கு பின்னால் இப்படியும் ஒரு அறிவியல் இருக்கிறதா? அந்த வாசனை தெரியாமல் இருக்கதான் அந்த பழைய புத்தகங்களுக்கு எனது நண்பன் பிரவுன் கலர் அட்டை போட்டு தந்திருக்கிறார். அவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். மந்திரியாரி, இந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து
0: படிப்பதற்காக தங்கள் மேஜை மீது அடிக்க வைக்க வேண்டும். அப்படித்தானே மன்னா?
1: இல்லவே இல்லை. இந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அழகாக நூலகத்தில் அடுக்கி வைக்க வேண்டும். எல்லாம் பார்ப்பதற்கு, நான் படிப்பதற்கு அல்ல. நூலகத்திற்கு வருபவர்கள் இந்த 73 எலிகேசி மன்னர் புத்தக பிரியர் என்று என்னை பாராட்டி பேச வேண்டும். அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் சரிவர அடுக்கி வைக்க வேண்டும். நான் பின்னால் வருகிறேன், நீர் முன்னே செல்லும்.
0: குருகுலத்திலும் மன்னரின் பாட புத்தகங்களை சுமந்தோம். இப்போதும் மன்னர் படிக்கும் புத்தகங்களை படிக்காத புத்தகங்களை சுமக்கிறோம். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய இந்த மன்னரிடம் வந்து வசமாக மாட்டிக்கொண்டேனே.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: எட்டு மணி 34 ஆயாச்சு. ஸோ சனிக்கிழமை இல்லைங்கிறதால நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த பிஸியில் இருந்துக்கிட்டே நிகழ்ச்சியும் கேட்டுட்ருப்பாங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பார்வை ஒன்றை போதுமை படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கேட்டுட்ருக்கீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. அதாவது வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்காக செய்கிறத விட மற்றவங்களுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்தீங்களா? ஆமாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயம், நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம்னு வைங்களா, ஐயோ இவங்க இது நினப்பாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருப்பமான ஒரு விஷயத்தை செய்யாமே இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய விருப்பமான விஷயத்தை நாம் செய்கிறதுக்கு முழு சுதந்திரம் நமக்கு வந்து இருக்குது. அதை நம்ம செய்யும் பொழுது தான் நமக்கான மகிழ்ச்சியும் நமக்கான அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ரம்மி படத்திலிருந்து.

நமநிலை பண்பலை 102.6 இன்று பிற்பகல் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு, இன்றும் நீங்கள் மறக்காமல் பின்பற்றக்கூடிய பழமையான செயல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். உங்களுடைய அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நலிபண்பலை 102.6 இணைந்திருக்கிறீங்க. அடுத்த பாடல் என் உயிர் நீதானே படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 உடன். இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமி.

0: பார்க்காத நபர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சைபால்
1: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்
2: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
3: அந்த காலத்தில் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தார். அங்கேருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இடையில் வெள்ளாறு, அதில் ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது. இவரால் போக முடியல. அதோட விளைவு வெங்கனூர்லேயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார், சிவாலயம். அந்த சமயத்தில் வடநாட்டில் பஞ்சம், அதனால் அங்கேருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வெங்கனூர் வழியாக வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார். இங்கே ஒரு கோவில் கட்டணும், அதுக்கு நீங்கள் உதவணும்னார். பஞ்ச காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோடு ஒத்துக்கிட்டாங்க. ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அங்கே வருவார். உங்களுக்கு என்ன வேணும், எது வேணும்னு கேட்பார். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவாங்க, உடனே தீர்த்து வைப்பார். இவரும் கேட்பார், எந்த குறையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை தவிர இவராகவே கவனித்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன தேவைனாலும் அதை நிறைவேற்றி வச்சுருவார். அந்த சிற்பிகளின் தலைவன் ஒருத்தன், அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணார். வேணுங்கிறப்போலாம் நீ வந்து வெத்தலை சிவல் மடித்து கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படியெல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம், ரொம்ப பொறுப்பாக சிற்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அந்த சிற்பிகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாரம் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில் நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவர் மெதுவாக சத்தம் போடாமல் கிட்டே போய் நின்று அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த சிற்பி வழக்கம் போல் வெத்தலை பாக்குக்காக இடது கையை கீழே நீட்டினான். அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்குறவன் அங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறான். அண்ணாமலை ரெட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா, தனக்காக கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை வாங்கி சிற்பியின் கையில் கொடுக்குறார். அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். இது என்ன, இன்றைக்கி வெத்தலை சீவல் வேறு மாதிரி இருக்குது, வாசனை தாம்பூலமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு கீழே திரும்பி பார்க்குறார். பார்த்தா ரெட்டியார் மறுபடியும் சிற்பி கை நீட்டும் பொழுது கொடுக்கறதுக்காக தாம்பூலத்தை மடித்து வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக நிற்கிறார். சிற்பிக்கு அதிர்ச்சி, உடனே பொத்துன்னு கீழே குதித்தான். ஐயா என்ன இது நீங்களா அப்படின்னா, இவர் சொன்னார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உன்னுடைய கை புண்ணியம் செஞ்ச கை, கோயில் கட்டுற கை, அந்த கைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னாரா. ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வந்த எங்களை நீங்கள் ஆதரித்ததே பெரிய விஷயம், இந்த செயல் வந்து என்னை ஒரு பெரிய கடனாளி ஆகிவிட்டது. ஐயா எங்களுக்கு வந்து உணவு உடை இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ஊதியம்னு எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு நான். அந்த சிற்பி எவ்வளவோ வற்புறுத்தியும் எதுவும் வாங்கிக்கலையாம். இந்த செய்தியை தமிழ் தாத்தா டாக்டர் உவேசா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் எப்படிப்பட்டவங்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இந்த காலத்தில் ஒருத்தர் கோவில் கட்டினார், வேலை செய்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார், சிற்ப வேலை செஞ்சுட்டு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் அன்பாக பிடிச்சி முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புவார். அந்த கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாது அப்படின்னு கேட்டாங்க. அடா அது இல்லைங்க, ஏற்கனவே முதல் பந்தியில் சாப்பிட வந்தவன் மறுபடியும் வர்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையை பிடிச்சி மோந்து பார்க்குறேன் அப்படின்னாராம் அவர்.
2: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
0: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: சைபால் முகத்தில் பருவா சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
8: நிலைப்பண்பலை 102.6 அடுத்ததான் பாடல் வந்துட்டே இருக்குது, ஷாஜகான் படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்த தவிக அரசு

தயங்குவது ஏன் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய விலை கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஓர் காலை வணக்கங்கள். ஆனந்த பூங்காச்சி நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. 10 மணி வரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன். அதாவது ஆஸ்கார் வைல்ட் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்கிறாரு, கடந்து போன நிமிடத்தை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே பணக்காரர்கள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன் இந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காச்சி நிகழ்ச்சியில் பேசக்கூடிய தலைப்பு, நேரத்தை வீணடிக்காமல் சமூக வலைதளங்களை கையாள்வது எப்படி. சமூக வலைதளங்கள்ங்கிறது நம்ம என்னெல்லாமோ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், நேரத்தை ரொம்ப வீணடிக்காமல் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். யார் விருப்பமுள்ளவங்க கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடுறேன், 0462-256-1132. மற்றும் ஒரு எண், 0462-256-1133. நிகழ்ச்சியில் முதல் முதல்ல பேசக்கூடிய நேயர் யாரு, எங்கிருந்து பேச போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்க சுல்தானியம்மா.
2: அதாவது வலைதளங்களை, அதாவது ஒரு டைம் ஒதுக்கணும் அதுக்குன்னு, உங்களுக்கு டைம் பார்க்கணுமா?
1: சரி,
2: காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தா ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 நிமிஷமா 15 நிமிஷமா பாக்கணும்.
1: சரி,
2: இப்படித்தான் நிச்சயம் கொடுத்தோம். 24 மணி நேரமும் அதுல இருந்தா நம்ம வேலை பூரா இருந்துரும். அதனால எந்த நேரமும் அதுல ராத்திரியா 10 மணிக்கு அந்த போனத்துக்கு வெளியே வச்சிடணும்.
1: சரி,
2: நம்ம ஊர்ல ரூம்ல விட்டா அடுத்த ரூம்ல வச்சாலும் ரொம்ப பெட்டர்.
1: ஓஹோ, அடுத்த ரூம்ல கொண்டு வச்சிரலாம். நீங்க
2: அப்பனா இந்த இடையில 12 மணிக்கு போன் வரலாம், நம்ம அட்டெண்ட் பண்ணாதான்.
1: சரி,
2: ரொம்ப முக்கியமான இருந்தா அது 2-3 தடவை அடிக்கா போனா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே ராத்திரி ஒண்ணு இல்லாத இருக்கலாம், ராத்திரி 12 மணிக்கு போன் வந்தானுக்கு அது நம்மளோட தூக்கத்தை கெடுக்குது.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: வணக்கம்.
1: அடுத்து யார், எங்கிருந்து பேசுறீங்க? வீரவநல்லூர்ல இருந்து கணேசன்
3: பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க கணேசன் சார்.
3: சரிங்க சார். அதாவது வந்து, அதாவது இந்த இணையதளம், இந்த செல்போன், இந்த இது, இந்த அமைப்பு எல்லாம் எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற விதத்தை பொறுத்துதான் சார், நம்ம கையில தான் சார் இருக்காது.
1: சரி,
3: அது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் சரி, நிறைய சலுகைகள், நிறைய தொழில் விவரங்கள் சார்ந்த பகுதிகள்லாம், ஃப்ரீயா இருக்கிற பகுதிகள்லாம் வருது சார்.
1: சரி,
3: அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திடலாம். அந்த மாதிரி நான் பயன்படுத்திட்டு நான் பயன் அடைஞ்சிருக்கேன் சார். அதனால
1: சூப்பர் சூப்பர்,
3: அதனால நன்மை இருக்கு அப்படிங்கறது என்னுடைய கருத்து சார்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றி சார்.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது நிறைய நல்ல

0: பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. அந்த பயனுள்ள விஷயங்களை நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம், மற்றபடி தேவையில்லாமல் அதில் வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் பூபாலன் சார், நலம் நலமறியாமல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்கள்.
1: அதாவது நீ சொல்றபடி நம்ம வந்து ஆப்கெல்லாம் காத்துன்னு இருக்குது, அதாவது சில டைமிங்ல வந்து நெட்ஒர்க்கு கூட நமக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கும். அந்த டைம்ல நாம அதை போட்டு நோண்டிகிட்டே இருக்கிறத விட அது நமக்கு ப்ராப்ளம் தீர்ந்த பிறகு நாம அதில் முயற்சி பண்ணுறது நம்முடைய நேரம் விரயமாகாது.
0: சரி.
1: அதே மாதிரி ஒரு இணைப்புக்காக நாம காத்திருக்கும்போது அந்த இணைப்பு வந்து எங்கேஜ்மெண்ட்ல இருக்கிறதே வந்து நாம ஒரு ஒரு அவகாசம் கொடுத்து அவங்க பேசி முடித்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க முடியாது, நாம அதை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டாவது முயற்சி பண்ணினா நம்மளுடைய டைம் விரயமாகாது.
0: சரி சரி சரி சரி.
1: அப்படி நிறைய இருக்கிறது ஆப்ல வந்து நம்ம நேரம் வந்து நிறைய விரயமாக்குது. அதை வந்து நீங்க இப்ப இன்னைக்கு சொல்றதுல ஒவ்வொரு நேயர்களும் சொல்லுவாங்க, நான் அதை கேட்டு முயற்சி பண்றேன்.
0: கண்டிப்பாக நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சீமராஜா படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: சூப்பரான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலை பண்பலை 102.6 இது ஆனந்த பூங்காச்சு. நேரத்தை வீணடிக்காமல் சமூக வலைதளங்களை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நேர்கள் ரொம்ப அருமையாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன். சேரிலிருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சாந்திமா.
1: அதாவது குறிப்பிட்ட டைம் நம்ம பார்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் நம்ம நைட் வந்து தள்ளி வச்சிடலாம். இந்த டைம் நேரம் வந்து ரொம்ப முக்கியம்.
0: சரி, நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க?
1: அதான் நான் வந்து ரொம்ப பாக்குறது இல்ல. பாக்குறது இல்ல.
0: சரி, பாப்பீங்க? அப்பப்பும் பாப்பீங்க?
1: இல்ல, சொல்றாங்க நம்ம போன் எப்படி சார்ஜ் பண்ணி நம்ம இது பண்றோம் அது மாதிரி நம்மளுக்கு சார்ஜ் பண்ணணும்னா கண்ணுக்கு கெடுதல் இல்லாம இந்த இதெல்லாம் பாக்குறது குறைச்சிக்கலாம். தள்ளி இருந்து பாக்கலாம், இல்ல குறைச்சிக்கலாம். அது
0: சரி, குறைச்சிட்டு மத்த வேலைகள்ல நம்ம வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிறது.
1: அதான் நேரம் வந்து மிச்ச அது பண்ணிக்கலாம்.
0: சூப்பர், நன்றிமா.
1: ரசிக்கிறது, இந்த கவிதை எழுதுறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
0: அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் அதுல செய்யலாம் அப்படிங்கிறீங்க இல்லையா?
1: இப்போ வானொலியிலே நீங்க சொல்றீங்க நல்லதா நல்லதா கேட்டு பயன்படுத்தலாம்.
0: சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி. வாழ்க
0: வணக்கம். இணைப்புல ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து சார், சொல்லுங்க.
2: அதாவது நம்ம நேரத்தை வீணடிக்காம சமூக ஊடகங்கள்ல நேரத்தை எப்படி இது பண்றதுன்னு கேக்குறீங்க.
0: ஆமா,
2: நீண்ட அதாவது கொஞ்சம் கேப் விடணும் சார். கண்டினியூவா பாக்காம கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு பார்த்தா நமக்கும் ரிலாக்ஸாகவும் இருக்குது, செல்போனுக்கும் எந்த பாதிப்பும் வராது, நாம சமூக ஊடகங்கள்ல நாம ஈடுபாடோட இருக்கிற மாதிரியும் இருக்கும். நான் பாத்தீங்கன்னா கைத்தறி நெசவு தொழில் செய்யறேன். இந்த தொழில் செஞ்சுட்டு யூடியூப் கூட போட்டுவிட்டு அந்த தொழில் செஞ்சுட்டே தான் பார்ப்பேன். தொழிலும் பாதிக்காது, அந்த சமூக ஊடகத்திலையும் ஒரு ஈடுபாட்டோட இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன், அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அதை பார்ப்பேன்.
0: ஓ பரவாயில்ல. அதாவது நீங்க ஒரு பக்கம் சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகளையும் பாத்துக்கிட்டு
2: கண்டிப்பா. ஏன்னா என்னோட வேலை அந்த மாதிரியான வேலை, என்னோட கைத்தறி நெசவு தொழில்ங்கிறது அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு.
0: கரெக்ட். அப்போ நீங்க சொன்ன மாதிரி யார் யார் என்னென்ன தொழில் பாக்குறாங்களோ அந்த தொழிலுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து அந்த சோசியல் மீடியாவை அதுக்கு பயன்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிதானே?
2: கண்டிப்பா சார். அதாவது வேலையும் பாதிக்காது, சோசியல் மீடியாவிலையும் நம்ம ஒரு இன்வால்மெண்டா இருக்கிறோங்கிறது என்னோட கருத்து.
0: அருமை அருமை, நல்ல கருத்து. நன்றி நிகழ்ச்சி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் தாமஸ் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட வேற நான் பேசி.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக,
3: ரொம்ப மகிழ்ச்சி. காலையில ஆனந்த பூங்காட்டுல ஆனந்தமா பேசுவோம் சார். மகிழ்ச்சி,
0: ரொம்ப மகிழ்ச்சி
3: சார். இந்த சமூக ஊடகத்தை போய் தேவையில்லாம நேரத்தை வீணாக்குறது சரி கிடையாது. காலம் பொன்னானது, கடமை கண்ணானதுன்னு பழமொழி நமக்கு. அப்புறம் நீங்க வேற நல்லா ஒரு சொன்னீங்க, அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதுங்கிற அந்த அர்த்தத்துல ஒரு ஒரு சம்பவத்தை வேற சொன்னீங்க.
0: கண்டிப்பா
3: சார். அதாவது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அது சமூக ஊடகம் வந்து நம்முடைய பேச்சுக்களை தெரியப்படுத்துறது, நம்ம எழுத்துக்களை தெரியப்படுத்துறது, நம்ம கலைகளை தெரியப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு மேடை, மேடை ஒரு பிளாட்ஃபார்ம்.
0: சரி,
3: அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு முறையா கட்டுக்கோப்பா பயன்படுத்தணும். அதுக்குன்னு ஒரு நேரம் நான்லாம் இதுக்கு, அதாவது ஒரு நேரம் சொன்ன மாதிரி நான்லாம் வந்து கைபேசியில வந்து இரவு ரெண்டு ரூமுக்கு அந்த பக்கம் தான் வச்சிருப்பேன். அதனுடைய மின்காந்த அலை பற்றக்கூடாது, அது பற்றக்கூடாது, ஏதாவது சத்தம் கூட கேட்டக்கூடாதுங்கிற எண்ணத்துல.
0: சரி,
3: அதனால ராத்திரி ஒரு 10, அதனால பயன்பாடு பயன்படுத்தணும். இப்ப அது நல்ல, இப்போ

0: முந்திலாம் சார் எங்க காலத்துல எல்லாம் ஒரு புத்தகம் வாங்கணும்னா கட்டாயம் அது நூலகத்துக்கு போனோம் அல்லது வாசக சாலை எங்கேயாவது போனோம். இப்ப பாருங்க எந்த பத்திரிக்கை எந்த புத்தகம் எதனாலும் கையில இருக்கு.
1: கண்டிப்பா
0: அதை முறையா நம்ம பயன்படுத்தி நேரத்தை விரயமாக்காம நமக்கு ஆக்கப்பூர்வமானதை செய்யணும். தேவையில்லாத காணொளிகள்ல பார்த்து நேரங்களை வீணாக்காம நம் பயன்பாடு உள்ளதா நான் அதை பயன்படுத்தணும் என்னுடைய கருத்தை பதிவு செய்யறோம் சார்.
1: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது சார்.
0: நன்றி
1: நன்றி நன்றி. ஸோ ரொம்ப அருமையாக வந்து கே கே தாமஸ் சார் வந்து சொன்னாங்க, இன்றைக்குள்ள சூழலில் சமூக ஊடகங்களை நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும், அது தவிர நமக்கு வந்து ஒரு செய்தி வாசிக்கிறதோ புத்தகம் வாசிக்கிறதோ அதை வந்து ஒரு நம்ம வந்து வீட்டில் உட்காந்துட்டோ அல்லது நூலகத்தில் உட்காந்து ஒரு அமைதியான இடத்துலேருந்து படிக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நினைவு அந்த ஒரு சிந்தனை எல்லாமே வந்து ஒரு மனதோடு இருக்கும். ஆனால் அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயத்தை கொஞ்சம் நேரம் கூட பார்க்க மாட்டோம், அது என்னென்ட்டு டக்குன்னு உடனே ஸ்கிப் பண்ணி அடுத்து போவோம். அதில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து பெருசாக இருக்காது. அந்த புத்தகத்தில் படிக்கக்கூடிய அந்த ஃபீலிங் கண்டிப்பாக அந்த சோஷியல் மீடியாவில் இருக்காது. அதனால் நம்மளுடைய தேவைக்கு நம்மளுடைய திறமைகளுக்கு தகுந்தாப்பில் அதை நம்ம சரியான நேரத்துக்கு பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நாடோடிகள் படத்தில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 இது ஆனந்த பூங்காச்சு. நேரத்தை வீணடிக்காமல் சமூக வலைதளங்களை எப்படி நம்ம வந்து கையாள்வது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேச போகிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் மேகவர்ணன்பட்டி கடையம்.
0: எந்த ஊர்?
1: அருணாசலம்பட்டி.
0: அருணாசலம்பட்டியிலேருந்து யார் பேசுகிறீங்க? பேர்?
1: மேகவர்ணன்.
0: மேகவர்ணன், சொல்லுங்கள் சார்.
1: இப்போ வந்து ப்ராட்பேண்ட் சார், செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் புத்தக வடிவிலையும் வந்துருக்கு. உதாரணத்துக்கு என்விரான்மெண்ட் சர்வீஸ் வந்து என்விஆர்னு வந்திருக்கு. அது அது ஆண்டான் அடிமையு தமிழ்லேயும் வந்திருக்கு. இது லைப்ரரியில் கிடைச்சா படிக்க இல்ல வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு சார்.
0: சரி சரி,
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. அடுத்து வணக்கம்.
2: அன்பு தோழர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறிய ஆவர்.
0: நலம் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது நம்ம அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிறத விட நமக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்பந்தான் நான் அதை வந்து பார்ப்பேன். கூடியவரை நான் செய்திகள் செய்தித்தாள்கள் இதுல நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிடுவேன்.
0: சரி,
2: இது போக பாத்தீங்கன்னா இதை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, அதாவது யாராவது ஒரு நண்பரை பார்க்க விருப்பாங்க, ஒரு வர லேட் ஆயிடுதுன்னு வைங்க, அந்த நேரத்துல இத நோண்ட ஆரம்பிப்பேன். அதனால பஸ்ஸுக்கு போவேன். பஸ் வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் உட்கார்ந்து
0: பாப்பேன்.
2: இந்த மாதிரி நேரம் நமக்கு எப்பவும் ஃப்ரீயா இருக்கோ அந்த நேரம் தான் அதை யூஸ் பண்ணணும். ஒழிஞ்சு இதுக்குன்னு டயத்தை ஒதுக்க மாட்டேன்.
0: கரெக்ட், கரெக்டா சொல்லுங்க.
2: ஏதாவது நம்ம ஒரு பார்சல் வாங்கிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம்னு வைங்க, ஒரு பேப்பர்ல கட்டி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த பொருள்
0: எடுத்துட்டு பரவாயில்ல. உங்களுடைய வேலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அந்த 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களை வந்து நீங்க வந்து அருமையா பயன்படுத்துறீங்க.
2: இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா உண்டான வேலையை பாக்குறதுக்கே நமக்கு நேரம் இல்ல.
0: கண்டிப்பா இதுக்குன்னு நம்ம நேரத்தை
2: நேரங்கள் கூட அதிகமா, அது கூட குறையாதான்னு நான் நினைச்சிட்டு
0: இருக்கேன். அதிகமான நேரத்தை நம்ம இதுக்குன்னு ஒதுக்கும் போது நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் பாதிக்கப்படுறோம், நம்மளுடைய தொழிலும் பாதிக்கப்படும்,
2: பிரச்சனைகளை உண்டு பண்ணி. அது போக பாத்தீங்கன்னா இதுல மூழ்கி ஆச்சுன்னா நேரம் போறதே தெரியாது, பிறகு நேரம் இருக்காது
0: நம்ம. ரொம்ப அருமை, நல்லா சொன்னீங்க. நன்றி, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட.
2: நன்றியா. நன்றி மன்னி.
0: வணக்கம். வணக்கம், இணைப்புல யாரு?
3: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் அருமையான தலைப்போடு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா.
0: வணக்கம், யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
3: குமரி மாவட்டம் இரணியல், ஜெகதீசன் ஐயா.
0: ஜெகதீசன் சார், சொல்லுங்க
3: சார். அதாவது இணைய எல்லாமே இருக்குது சார், அதுல நம்ம வேலை பொழுவுக்கு வத்தியில ஃப்ரீயா இருக்கும் போது நாம அதை பயன்படுத்தி கத்துக்கிறது, நல்ல விஷயங்களை கத்துக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது.
0: நல்லது.
3: இதுலயே நாம வந்து மூழ்கி இருந்தா அது பெரிய தவறு. எல்லாமே எடுக்கலாம். இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி உலகமே நம்ம கைக்குள்ள இருக்குது. அதுல நல்ல விஷயங்களை நம்ம ஃப்ரீயா தேர்ந்தெடுக்கும் போது, நல்ல கருத்துக்களை தேர்ந்தெடுக்கும் போது எல்லா விஷயத்துக்கும் நமக்கு அது பயன்படுங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. அதாவது நம்மளுடைய தேவைக்கு அதை பயன்படுத்தலாம். நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், உதாரணத்துக்கு நம்ம எதை பத்தி தேடிட்டு இருக்கிறோம், நமக்கு எதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு, அது சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம அதுல வந்து பார்த்தாலே போதும். தேவையில்லாம அதிக நேரத்தை நம்ம அதுல செலவிடும் போது நம்மளுடைய தொழில் முக்கியமாக வந்து பாதிக்கப்படுது. நிறைய பேர் உதாரணத்துக்கு பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது அதில் இருப்பாங்க, பஸ் ஸ்டாப் வந்திருக்கும் அது கூட தெரியாது, அப்படியே அதில் மூழ்கி இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து பயணிக்கும் பொழுது இதுலேயும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் எந்த நேரத்தில் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் மிகவும் நல்லது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அணியன் படத்திலிருந்து.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆனந்த பூங்காச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 9:32 ஆயாச்சு. நேரத்தை வீணடிக்காமல் சமூக வலைதளங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நேயர்கள் ரொம்ப அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து யார் என்ன பேச போகிறாங்க? வணக்கம். வணக்கம், இணைப்பில் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம், அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம்.
1: யார் வணக்கம் கூறுவது, எங்கிருந்து?
2: நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பிஷ்ணி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
1: நல்லா இருக்குமா, சொல்லுங்க.
2: எல்லாம் கண்கொள்ளா காட்சி பார்த்துருப்பீங்க பஸ்ல. எப்படின்னா, ஒரு கையில வந்து சாப்பாடு பேக்கு,
1: சரி,
2: ஒரு கையில வந்து இன்னொரு பேக் இருக்கும்.
1: அது
2: இன்னொரு கையில இரவு படைச்சாலும் இல்ல, செல்போன் இருக்கணும்.
1: பின்னாலிருந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா அந்த நேரங்கள்ல வந்து இருக்கிறாங்க, மத்த விஷயங்களை எதுவுமே பக்கத்துல பாக்க மாட்டாங்க,
2: அப்படிதானே இருக்கிறாங்க. பொதுநலத்தை பார்க்கவே மாட்டாங்க. சில பேருக்கு புரிஞ்சு கூட நடந்துக்கிடுவாங்க, சில பேருக்கு புரியாம பல்லுன்னு கவி விட்டுருவாங்க.
1: சரி சரி சரி, நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி கலந்த வணக்கம்.
1: அதாவது ரொம்ப அருமையா சொன்னாங்க, அதாவது பொது இடங்கள்ல நம்ம வந்து சமூக வலைதளங்களை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்களுக்கும் இடையூறாகி மற்றவங்களுக்கும் இடையூறாகிறத வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்து யாரு? வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
3: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
3: குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார்.
3: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்க சார்.
3: வீணடிக்காம வைக்கணும்னா நம்ம சொந்த வழியெல்லாம் போட்டுவிட்டு அந்த சமூக வலைதளங்கள போறாங்க. உண்மையிலேயே பெரிய தப்பு அது.
1: சரி,
3: நமக்கு சொந்த வழியில 1000 வேலைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் எப்பமா நம்ம அந்த வேலையை பார்க்க ரெஸ்ட் கிடைச்சா அந்த நேரத்துல வேணா 5-10 நிமிஷம் பாத்துக்கலாம். அப்படி இருந்தா பாதிக்காது. இல்லாமல் நம்ம கண்ணையும் பாதிக்கும், உடலையும் பாதிக்கும், நமக்கு நல்லதிலும் நாட்டுக்கு நல்ல சொல்லிக்கொண்டு வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்,
1: நன்றி, நன்றி. அடுத்து யார் இங்க பேச போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா.
4: அதாவது நம்ம புலன் நடக்க வேணுங்கப்பா. அந்த இதுல கைபேசிக்கு நம்மளே அழைக்கி ஆளணும். ஏன்னா பாத்துக்கிட்டு இருக்கையிலேயே இது 10 நிமிஷம் பாத்துட்டோம் அப்படின்னு அது ஒரு உள்ள இருந்து ஒரு உணர்வு எழணும் நம்மளுக்கு. இல்லைன்னா அதுக்கு சுத்தமா அடிமை ஆயிருவான். நான் என்ன செய்வேன், வேலைகள்லாம் எல்லாம் பாத்துட்டு அப்பப்போ அது வீட்டுல உள்ள வேலைகளை தான் எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். கொடுத்து கொடுத்து முடிச்சிட்டு சாயங்காலம் உட்காடுறேன் பத்தியலா, அப்போ கையில கொஞ்சம் நேரம் எடுப்பேன், எடுக்க மாட்டேன்னு சொல்லல, எடுப்பேன். என் பேச்சி பக்கத்துல உட்காந்துருப்பான், பாக்கணுமோ அதான் பாக்கணும்னு.
1: இல்ல
4: அம்மா பர்வீன் சுல்தான் அம்மாவோட ஸ்பீச்சு கேட்பேன். அப்புறம் இந்த நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஸ்பீச், ஒரு 2-3 பேரோட ஸ்பீச் கேட்கும் போது
1: என்
4: பேட்டியும் அதை கேட்டுக்கிட்டே இருக்காளா, அவனும் அந்த அந்த ஸ்பீச்சை கேட்டு அதை உள் வாங்கிக்கிறா பாருங்க. அப்போ அது நல்ல விஷயங்களை உள் வாங்கிக்கிற போது அது ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேல பாக்க மாட்டேன். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுணர்வு எனக்கு எச்சரிக்கை, பாக்காத ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு வச்சிருவேன். மற்ற விஷயங்களை ஈடுபடுவேன்ப்பா. கைபேசியை தொடாம என்னென்ன செய்யணுமா, துணிமணியில அலமாரில மடிச்சு வைக்கிறது, இது மிஷின்ல தையல் மிஷின்ல உட்காந்து என்னென்ன தைக்க வேண்டியது இருக்கோ தைக்கிறது. புத்தகங்கள் அலமாரிகளை வச்சிருக்கேன் நிறையா, அந்த புத்தகங்களை அடிக்கடி எடுத்து பார்த்து குறிப்பு எடுத்து வச்சுக்கிறது, கவிதை கட்டுரை இதுகள்லாம் எழுதுறது, இதுகள்லதான் அதிகமான நேரத்தை செலவிடுவேன். இந்த பாக்க கைபேசியை

0: பாக்குறது ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேல எடுத்துக்கவே மாட்டேன். அதனால நான் சிறப்பா இருக்கேன். வானொலிக்கு நான் பயன்படுத்திக்கிறேன்ப்பா.
1: இது
0: வானொலிங்கிறது வந்து நேர்மறையான சிந்தனைகள் உள்ள ஒரு இது, இடம் அது. அதனால அதை எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கிறோம். அதனால மனசும் உடம்பும் சோர்வடையாம நல்லபடியா இருக்கும்.
1: நன்றி. அதாவது ரொம்ப அருமையா வந்து சொன்னாங்க. அதாவது நம்மளுடைய அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தும் போது நம்மளுடைய தேவைக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் பயன்படுத்திட்டு, நம்மளுடைய சொந்த வேலைகள் நம்மளுடைய பணிகள் பாதிக்காத அளவுக்கு அந்த விஷயத்தை தேவைக்கு நம்ம பயன்படுத்துறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த அசுரன் படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 ஆனந்த பூங்காச்சோடு. நேரத்தை வீணடிக்காம சமூக வலைதளங்களை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்கள் எல்லாமே அவங்களுடைய அனுபவங்களையும் ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யாரு என்ன சொல்ல போறாங்க? வணக்கம் வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ.
0: ஆ, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா? மஞ்சள் நீர் காயில் வந்து சிங்காரவேல். ஐயா
0: நல்லா இருக்கும். சிங்காரவேல் சார் சொல்லுங்க.

0: ஐயா ஊடகம்னா நான் எனக்கு அது எல்லாரும் என் பேரன் பேச்சிலாம் வச்சிருப்பாங்க, அதை பாக்குறதுக்கு நான் விரும்புறது இல்லை.
1: சரி,
0: ஏன்னா என்னுடைய குறிக்கோளே ஆல் இந்தியா ரேடியோவில் எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு கிடைக்கு. அதை பார்த்தோம்னா என் கண்ணு போயிடும், ஏன்னா வயசான காலத்தில் கண்ணு தான் முக்கியம்.
1: சரி,
0: அதனால நான் வந்து அதை விரும்புறதில்ல. ரெண்டாவது 90% பொய் பிரச்சனை அதுல வருது, 10% தான் நம்மளுக்கு தேவையானது இருக்கு. மற்றதெல்லாம் அவ்வளவு பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் தூத்துக்குள்ள இருந்து. எப்பா வர சொன்னியா, இன்னும் லேட் ஆகுதா என்னங்கன்னு கேட்டா, நான் பழைய காயில நெறிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன் யாங்க.
1: பழைய காய்
0: அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா அதுல வந்து பொய் சொல்றதுக்கு ரொம்ப இதனால ரொம்ப சங்கடத்தையும் குடிக்குது. ஒரு பஸ்ல வந்தா 40 பேர் இருந்தாங்கன்னா 39 பேரும் கையில செல்ல வச்சுதான் இருக்கு பண்றாங்க. அதனால இதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு காலப்போக்கில் நம்மளோட பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். என் வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். இணைப்புல யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தம்பிக்கு தேனி மாவட்டம் சின்னமூர் சசிகலா பேசுறேன். காலை வணக்கம்ப்பா.
1: வணக்கம்மா, வணக்கம், சொல்லுங்க.
2: பொதுவா வலை எதுக்குப்பா பயன்படுத்துவோம்? கடல்ல அலை ஆத்துல வலை எரிச்சுன்னா மீனை பிடிக்கலாம்.
1: ஆமா,
2: ஆனா இந்த சமூக வலை வந்து நம்ம நேரத்தை வந்து பயனுள்ள நேரத்தை பிடிப்பதற்குதாப்பா வீசப்பட்டிருக்குது. நம்ம தாப்பா சுதாரிக்கணும்.
1: சரி,
2: அதாவது பயனுள்ள நேரத்தை வந்து நமக்கு பயன்படும்படியா நம்ம வந்து என்ன செய்யணும், பயன்படுத்துறது இந்த வலைய நம்ம பயன்படுத்தணும். பொதுவாப்பா பிள்ளைகளுக்கு வந்து தனியா செல்போனை கொடுக்க கூடாதுப்பா. அப்படி கொடுத்துருந்தா அவங்களுடைய கற்கும் திறன் பாதிக்கப்படும்ப்பா. அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே ரெண்டு போன் இருக்கலாம், ஆனா வந்து ரீசார்ஜ் நிறைய பண்ணக்கூடாது. 100 ரூபாய்க்கு மாசத்துக்கு பண்ணணும், இதுக்குள்ளதே பேசணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறப்பா.
1: சரி,
2: குறிப்பிட்ட நேரம் தாப்பா நம்ம பயன்படுத்தணும். எனக்கு எல்லாம் செல்போன் இருக்கு, இப்ப உங்களோட பேசுறதுக்கு பயன்படுத்துறேன் நானு. பண்படுத்த அதாவது நம்ம மனசை பண்படுத்த பண்பலை இருக்கும் போல பார்த்து கெடுவதற்கு ஏப்ப அந்த சமூக வலைத்தளப்பை நாடணும். பொதுவா வாட்ஸ்அப்லப்பா எல்லாரும் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது, வச்சுட்டு ஒவ்வொரு பேரா பார்த்து பார்த்து பார்த்து அதுல வந்து நேரத்தை செலவழிக்கிறது. அப்படி குறிப்பிட்ட பேரப்பட்டதாப்பா நம்பரை தாப்ப சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு ஆப்பர அவசரத்துக்கு மட்டும்தாப்பா நம்ம வந்து பயன்படுத்தணும். நிறைய ஆப்ஸ் வருதுப்பா, அதை பூரா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுல ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து நேரத்தை செலவழிக்க. அது பார்க்கும் போது வந்து எது உண்மை எது பொய்யும் தெரியாது. அதாவது நிறைய பேர் வந்து பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு அதுல இருக்குப்பா. உலகமே நம்ம கையில இருந்தாலும் கூடப்பா அவசியம் இல்லாமல் அதுல போய் மாட்டிக்கிட்டு தத்தடிக்க கூடாதுப்பா.
1: தடவை
2: மூழ்கினா 108 கூட கால் பண்ணா கூட யாரும் வரமாட்டாங்கப்பா, காப்பாற்ற முடியாதுப்பா. மனதுதாப்பா எல்லாத்துக்கும் காரணம்.
1: நன்றி,
2: நன்றிப்பா.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்
3: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம், நான் ஈரோடு சூரம்பட்டி வளசல் இளங்கோ பேசுறேன். ஐயா
1: இளங்கோ சார் சொல்லுங்க.
3: அதாவதுங்க நேரத்தை வீணாக்காம முடியுமாங்கிறது சிரமங்க. அதாவது சாப்பிடலாம், ஆனா தட்டிலிருந்து குறைய கூடாதுங்கிற மாதிரி அர்த்தம் இருக்குது.
1: சரி,
3: சாப்பிடும்போது தட்டத்தை வச்சுட்டு இட்லியை தோசையை வச்சுட்டா எடுத்து நம்ம சாப்பிடும்போது குறையதானே செய்யும்.
1: ஆமா,
3: நேரங்கிறது நமக்கு குறிக்கப்பட்ட நேரம் 24 நேரம், அது ஒவ்வொரு நேரம் நம்ம ஒதுக்கிறோம். அந்த நேரத்துல நம்ம செல்போன் பாக்குறோம், ஒரு மெசேஜ் பாக்குறோம், ஒரு தகவல் பாக்குறோம், ஏதோ ஒன்று பாக்குறோமா, கண்டிப்பா அந்த நேரம் விரையாகத்தான் செய்யும்.
1: விரையாகும், ஆனா நம்மளுடைய மற்ற பணிகள் பாதிக்க கூடாது இல்லையா?
3: ஆமா, அது ரைட்டுங்க. நமக்கு பணிகள் பார்க்க பாதிக்கப்படாதப்பதான் பார்ப்போம், பணிகளை பாதிச்சுட்டு நம்ம எப்பயுமே பார்க்க மாட்டோம். என்ன பொறுத்த என்னதான் இதா அதான் அப்படிங்கிறப்ப நமக்கு எது முக்கியமோ அதுக்கு போயிடுவோம்.
1: சரி,
3: இப்ப நமக்கு வந்து பணிகளை ஒரு சில இடத்துல அதுலதான் இந்த செல்போன் மூலியமா தானே வருது இன்னைக்கு.
1: ஆமா கண்டிப்பா,
3: ஒரு சில வேலைகளை இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேங்க, செல்போன் மூலியமா தான் பேசுறேன், ஆன்லைன் மூலமா தான் கேக்குறேன். நாங்க வந்து ஈரோட்ல இருந்து எப்படி கேட்க முடியும்? அப்புறம் பணிகள் பாதிக்கணும், நாங்க ரேடியோ பொறுத்து இருந்தா பணிகள் பாதிக்காம ரேடியோ கேட்டுக்கலாம்.
1: சரி,
3: ஆனா ட்ரை பண்ணோம்னா ஒரு மணி நேரம் உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து ட்ரை பண்றோம்ல, அப்ப பணிகள் பாதிக்கத்தான் செய்யும். ஆனா இதா அதான் அப்படிங்கறப்ப பணிகள் பாதிச்சாலும் பரவாயில்ல, அந்த பணிகளை சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கறப்ப இத வந்து நம்ம வந்து என்னதான் நமக்கு இது முக்கியங்கிறப்ப இதுக்கு வந்து நம்ம நேரத்தை ஒதுக்கிதாங்க ஆகணும்.
1: சரி, அதாவது சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு நம்ம குறைந்தபட்சம் நேரத்தை ஒதுக்கணும்.
3: நன்றி.

அருமையாக சொன்னாங்க. அதாவது சமூக வலைதளங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும், நமக்கு தேவைக்கு பயன்படுத்தணும். தேவையில்லாமல் நம்ம வந்து அதில் நேரத்தை செலவிடும் போது தான் நம்மளுடைய நேரமும் அதிகமாக வீணாக்கப்படுது, மற்ற நம்மளுடைய பணிகளும் பாதிக்கப்படுது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தர்பார் படத்திலிருந்து.

0: இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: ஆனந்த பூங்காட்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 நேரத்தை வீணடிக்காம சமூக வலைதளங்களை கையாள்வது எப்படி அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து யாரு பேச போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: சீதும் நன்றும் பிறதர வாரா. எனக்கு வந்து அது நன்மைதான் செய்வேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபல பத்திரிகையில இருந்து கவிஞர் கண்ணதாசனை பத்தி ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டு எழுதுனது கண்ணதாசனா வாலியான்னு எனக்கு ஒரு சந்தேகம். பத்து பேர்கிட்ட போன் பண்ணி கேட்கணும், அவங்க வந்து கரெக்டான ஆன்சர் தருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ரெண்டே நிமிஷத்துல கூகுள்ல போய் நான் எடுத்துட்டேன். அது மாதிரி நம்ம நல்ல முறையில அதை பயன்படுத்தினோம்னா நமக்கு நன்மைதான் செய்யும். முன்னாடி சொன்ன நேயர்கள் சொன்ன மாதிரி அதை வந்து நம்ம டைம் பாஸா வைக்காம உபயோகமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. கண்டிப்பா பயன்படுத்துக. இன்றைய தலைமுறையில உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது வந்து பயனுள்ள ஒரு இதுதான். நமக்கு இந்த இது
1: கண்டிப்பா
2: சோசியல் மீடியா.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: ஸோ நம்ம பயன்படுத்துறத பொறுத்து தான் வந்து இந்த சமூக வலைதளங்களில் வந்து நமக்கான பயன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: சோழபாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
1: ரவிச்சந்திரன் சார் சொல்லுங்க.
3: நேரத்தை வீணடிக்காத சமூக வலைதள பயன்பாடு கேட்குறீங்க. எப்படி வீணடிக்காம இருக்கான்னா, முதல்ல வந்து செல்ஃப் கண்ட்ரோல்.
1: சரி.
3: சுய கட்டுப்பாடு, நம்ம போக கூடாது அப்படிங்கறது இருக்கணும். ரெண்டாவது வந்து டேட்டாவை குறைச்சு போட்டுக்கலாம்.
1: டேட்டாவை குறைச்சு போட்டா நம்ம கண்ட்ரோல் ஆயிருவீங்க.
3: இல்ல, நம்ம கண்ட்ரோல் ஆகிறது இல்ல, அது அதிகம் ஒர்க் ஆகாது இல்லையா?
1: சரி சரி, புரியுது. அதான்
3: அப்படிங்கறது நம்மளே கண்ட்ரோல் ஆயிக்கும்.
1: சரிப்பா, டேட்டா முடிஞ்சுப்பா, இனிமே நம்ம வேலையை பார்ப்போம்.
3: வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிருவோம்.
1: சரி.
3: அப்புறம் பொழுதுபோக்குக்கான நேரத்தை குறைச்சுக்கிறது. அதிகமா நம்மளுக்கு எது விருப்பமா இருக்குது அப்படின்னு சொன்னா, வலைதளத்துக்கு போகாம வானொலியோ புத்தகமோ இதுல நம்ம ஈடுபடுத்திக்கலாம்.
1: சரி சரி,
3: இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாதான் வீணடிக்காம நேரம் வீணாகாம.
1: சூப்பர், நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயர் யாரு? வணக்கம்.
4: வணக்கம், நெல்லையில இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
1: கண்ணம்மா சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயர் நீங்க தான், சொல்லுங்க.
4: அதாவது நம்ம வீட்டுக்கு சொந்தவந்தம் வந்தா கூட அவங்களை வரவேற்று அன்போட விவசாரம் எல்லாம் பண்றதே இல்ல. விருந்தோம்பல் தான் நம்முடைய பண்பாடு, ஆனா அதெல்லாம் கூட பண்றது இல்ல. வந்தவங்களை வாங்கன்னு கேட்டுட்டு ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் செல்லதான் பாத்துட்டு இருக்காங்க. இதனால நம்முடைய சொந்த பந்தங்கள்ட்ட இருந்து கூட வெறுப்பு சம்பாதிக்கக்கூடிய காலமா ஆயிடுறது.
1: கண்டிப்பா, அந்த சொந்த பந்தங்கள்ட்ட
4: குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தை எல்லாம் வாங்கன்னு கேட்டுட்டு ரூமுக்குள்ள போய் உட்காந்துதான் செல்ல பாப்பாங்க. குழந்தைகளுக்கு உறவு மாதிரியே என்னன்னே தெரியாம ஆயிடுறது.
1: கரெக்ட். இவங்க யாரு, சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா அத்தான், அந்த மாதிரி உறவு முறைகள் தெரியல இல்லையா?
4: தெரியல.
1: சில பேர் அத்தான்னு சொல்ல வேண்டியதுக்கு பதிலா அண்ணன்னு சொல்லிடுறாங்க.
4: சந்தர்ப்பங்களே இல்ல. இதெல்லாம் நாம குறைச்சு அந்த சமயத்திலேயாவது சாப்பிடும் போதாவது குடும்பத்தோட வாழாவிலாம் குடும்பம் நல்லபடியா வளரும்.
1: ரொம்ப அருமைமா, நல்ல கருத்து, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேயராக வந்து ரொம்ப அருமையான வந்து கருத்துக்கள், அதாவது நம்மளுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட வந்து நம்ம பேசக்கூடிய நேரத்தை வந்து அதிகமாக குறைச்சிருந்தோம். குழந்தைங்க கூட வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக உட்காந்துக்கிட்டுரு அப்படிங்கிறாங்க. சாப்பிடும்போது கூட குழந்தைங்க வந்து குடும்பங்களோட உட்காந்து சாப்பிட்றது, அந்த ஒரு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிடுச்சு. ஸோ அப்போ அதை அதிகமான அளவுக்கு நம்ம பயன்படுத்தாமல் நம்மளுடைய தேவைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், மற்றவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. டும் டும் டும் படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

மிருதுளா. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எந்த நிபந்தனையும் இன்றி காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குமா என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய விலை கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மேட்டூர் அணையின் நீர்

மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும், திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் மனம் விரும்புதே. மக்களை இந்த நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கால் பண்ணி விரும்பி கேட்கலாம். கால் பண்ணுங்க 0462 2516 1132. இந்த லைன் பிஸியா இருந்துச்சு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு எண் இருக்கு, அதையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462 2516 1133. இன்றைய மனம் விரும்பி நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பனியர், வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் கார்த்திகாவுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம்.
1: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு நீங்க படம் வந்து இந்தியன், பாடல் வந்து டெலிபோன் மணி போல் சிரி போல் இவளா, என்ன பாடல் கொடுங்க.
1: சில பொது அறிவு கேள்விகள் நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லுவீங்க இல்லையா? அந்த விதத்துல மனம் விரும்பி நிகழ்ச்சியில நாம விஜயன் அவருடைய விருப்ப பல கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய நீருக்கான முதல் கேள்வியை இந்த இடத்துல நான் கேட்டுறேன். இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது? இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, இந்தியன் படத்துல இருந்து கேட்கலாமா?

0: பொழுது வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரம்யமாக இருக்குது. குற்றாலம் சீசன் ஒரு பக்கம் கழக்கட்டினா பாலை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வரட்டுமா இல்லை நாளைக்கு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரியும், வெயில் நான் வரட்டுமா இல்லை நானும் நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு ரெண்டு டீல் பேசுகிற மாதிரி இருக்குது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சுபமான காலையும் பொழுதில் காலை சாப்பாடை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. காலையில் சாப்பிட்டுட்டு உங்களுடைய பணிகளை தொடருங்க. அண்ட் பணியோட உங்களுக்கான அந்த டயர்டு தெரியாமல் இருக்க நம்ம 102.6 டியூன் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நீரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், உங்களுக்கு ஜோதி பேசுகிறேன் மேடம்.
0: வணக்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்? கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்தலாம். மனமிருமதி நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேனே, இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது? ஆப்ஷன் ஏ சுறாமீன், ஆப்ஷன் பி கங்கை நதி டால்பின். வாழ்த்துக்கள், நன்றி. முகவர் ஜோதி அவங்களுடைய விருப்பப்பால நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி, கங்கை டால்பின்கள் இதுதான் வந்து இந்திய தேசிய நீர்வாழ் விலங்கு. நன்னீர்ல மட்டுமே வாழக்கூடிய ஒரு இனம். இந்தியா, வங்காளதேசம், நேபாளம், பாகிஸ்தான் இந்த நாடுகள்ல பொதுவாக காணப்படுது. இருந்தா கூட கங்கை, பிரம்மபுத்திரா நதிகளை வாழக்கூடிய இந்த டால்பின் அழியக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு உயிரினம். அதனால இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய நீர்வாழ் உயிரினமா இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது அப்படின்னு கேட்டா கங்கை நதி டால்பின் அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரி மக்களே, அடுத்த நேயருக்கான கேள்வி இந்த இடத்துல கேட்டுற, உலகில் மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய தானியம் எது? உலகில் மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய தானியம் எது? இப்ப பாடல் முகவர் ஜோதி அவங்களோட விருப்பத்துல மன்னர் மன்னா வந்துட்டு இருக்கிறாரு. மன்னன் திரைப்படத்துல இருந்து கேட்கலாமா?

10 மணி 11 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி தொழில் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மகளே, இந்த நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். சனிக்கிழமை சூப்பரான ஒரு காலை.

0: கட்டுப்பட்டு நீ, ஜன்ம ஜன்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ, சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜன்ம ஜன்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ. வணக்கம்.
1: நாகர்கோவில் புள்ளி நகர் ஜெயக்குமார்.
0: நாகர்கோவில் ஜெயக்குமார் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து வல்லரசு. ஹரிஹரன் பாடலுக்கு வைரமுத்து பாடல், இசை தேவா அத்தா பொண்ணு.
0: அந்த பாட்டை ஹரிஹரனோட சுஜாதாவும் பாடியிருக்காங்கல்ல? அந்த விட்டீங்களா? சூப்பர் சூப்பர். விஜயன் ஜெயக்குமார் சார், நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உலகத்துல மிக அதிகமா உற்பத்தி செய்யப்படக்கூடிய தானியம் எதுன்னு? ஆப்ஷன் ஏ அரிசி, ஆப்ஷன் பி மக்காச்சோளம்.
1: மக்காச்சோளம்.
0: மக்காச்சோளம். அரிசி சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தனே, மக்காச்சோளம் சரியா சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் ஜெயக்குமார் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. உங்க விருப்பப்பால நான் பிளே பண்றேன். உலகில் மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய தானியம் எது அப்படின்னா மக்காச்சோளம். அதுக்கு அடுத்ததாக தான் அரிசியே இருக்குது. வருஷந்தோறும் இந்த மக்காச்சோளம் 100 கோடி மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக உலகம் முழுவதும் அறுவடை செய்யப்படுதான். முக்கிய தானியங்களுடைய உற்பத்தி வரிசையில் மக்காச்சோளம் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இது மனித உணவு மட்டும் இல்லாமல், அதாவது மனுஷங்க நாம சாப்பிட்ற உணவு மட்டும் இல்லாமல், கால்நடை தீவனமாகவும் தொழில்துறை பயன்பாடுகளையும் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஸோ அதனால தான் வந்து அதிக அளவு இது விளைவிக்கப்படுது, அறுவடை செய்யப்படுது. அந்த வகையில் உலகத்தில் மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய தானியம் மக்காச்சோளம். இப்போ ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு நாகர்கோவில் ஜெயக்குமார் அவருடைய விருப்பத்தில். அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, 2030 இனிமே தான் வரப்போகுது. அது என்னங்க, 25 24 டக்கு டக்குன்னு 26 வந்துருச்சு இல்லையா, அடுத்து 2030 வந்துடும். ஸோ 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்த இருக்கக்கூடிய நம்ம இந்திய நகரம் எது? ஏன்னா 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் தான் நடத்த போகிறாங்க. அது எந்த நகரத்தில், எந்த மாநிலத்தில், எந்த நகரத்தில் நாம் நடத்த இருக்கிறோம்? இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, பாடல் கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: கடிகம்பாடைகளப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல 10:26 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்று நிகழ்ச்சியில் ஹிராகுட் அணை குறித்த தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி, பெண்கள் மட்டும் பங்கேற்கலாம் இந்த நேரலை நிகழ்ச்சியில். இன்றும் நீங்கள் மறக்காமல் பின்பற்றக்கூடிய பழமையான செயல்கள் என்ன, அதை பற்றி தான் பேச போறீங்க 12:10. மனமுருமதி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பன் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வான்புகழ் வள்ளுவரின் குரல் போல் வான் அலையில் உயர்ந்து நிற்கும் எங்கள் வானவில் பண்பலை நெல்லை 102.6 வந்திருக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும்

0: வணக்கஞ்சலி நிகழ்ச்சியில் இணைவதும் அவரை ஆண்டாளபுரம் சுவாமிநாதன் மேடம்.
1: சுவாமிநாதன் சார் வணக்கம்.
0: நல்லா இருக்கா மேடம்?
1: நல்லா இருக்கிறேன். பெரிய ஓப்பனிங்கே கொடுத்தாச்சு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வணக்கம்னா. இதெல்லாம் எப்படி எழுதி வச்சு சொல்றீங்களா? தானா வருதுங்களா? என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
0: இன்னைக்கு எங்கள் அஜித் குமார் நடித்த சொல்லித்தரமா சொல்கிறோம் ஒரு அடிப்பாட்டு மேடம்.
1: அடிப்பாட்டு கொடுத்துடலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே. 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்த இருக்கக்கூடிய இந்திய நகரம் எது? ஆப்ஷன் ஏ டெல்லியா, ஆப்ஷன் பி அகமதாபாத்தா? சுவாமிநாதன் சாருடைய சிந்தனை ரொம்ப ஆழமா இருக்கும் போலய. இருந்தா கூட சரியான பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார், நன்றி. 2030 நூற்றாண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டி, ஏன்னா நூற்றாண்டு விளையாட்டு போட்டியாக அது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்தியாவில் அகமதாபாத் நகரத்தில் தான் நடத்த இருக்கிறாங்க. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த நகரம் தான் அதிகாரப்பூர்வமாக நடத்தக்கூடிய நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளோட 100வது ஆண்டு, அதனால தான் இதை நூற்றாண்டு விழாவில் நம்ம சொல்கிறோம். அது நடக்க போகுது. 2010 நியூ டெல்லியில் இந்தியா நடத்துனாங்க. அதுக்கப்புறமா 2வதாக இந்த காமன்வெல்த் போட்டி இப்போ இந்தியாவில் நடக்க போகுது 2030 ஆண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாடல் வந்து மதுரை சுவாமிநாதன் அவருடைய விருப்பத்தில் சொல்லித்தரவா பாடல் ஆழ்வார் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. அதற்கு முன்பாக அடுத்து வர நேயர்கான கேள்வியும் கேட்டுறேன். இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டுச்சு? இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டுச்சு? பாடல் கேளுங்க, இப்போ தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: வனப்பல்களை அலையலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 10:40 நிமிடத்துல ஜாலை கேட்டு இருக்கீங்க. மனமிரும்புதே நிகழ்ச்சி மனம் விரும்பிய பாடல்களை ஒரு பக்கம் நேயர்கள் கேட்டு இருக்கிறாங்க. கேட்கக்கூடிய நேயர்கள் கிட்ட பொது அறிவு கேள்விகளும் நான் கேட்டு இருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சிங்காசி மாவட்டம் பூலாங்குளத்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கிறேன் சுப்பிரமணியன் சார். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: கேப்டன் படத்துல இருந்து கன்னத்தில வை அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கன்னத்தில வை அந்த பாட்டை கொடுத்துடலாம். சுப்பிரமணியன் சார், நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டுச்சு? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி கொல்கத்தா.
1: சென்னை மேடம்.
0: சென்னை தப்பே, கொல்கத்தால தான் இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பிச்சாங்க. சென்னையில் இப்போ இருக்கதே இருந்தால் கூட முதல்ல ஆரம்பிச்சது வந்து கொல்கத்தாவில். நன்றி சார், நன்றி. உங்களுடைய விருப்பப்பால் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் அமைப்பு 1984 அக்டோபர் 24 கொல்கத்தாவில் திறந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த மெட்ரோ ரயில் கட்டுமானம் இந்திய போக்குவரத்து உள்கட்டமைப்போட வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இது கொல்கத்தாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு புதிய சகாப்தத்தினுடைய தொடக்கமாக இருந்துச்சு. நெரிசலான சாலை, அதிகரிச்சுட்டு வரக்கூடிய மாசுபாடு, நகரம் எதிர்கொண்டு வரக்கூடிய போக்குவரத்து சிக்கல்கள், இதை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தீர்வாக தான் இந்த மெட்ரோ ரயில் அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சது. ரொம்ப அவசியமான முக்கியமான ஒரு தீர்வாகவும் இது இருக்குது. மெட்ரோ ரயிலால் அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை அதிவேகத்தில் கொண்டு செல்ல முடிஞ்சது. ஸோ இதன் மூலமாக பயண நேரமும் குறைஞ்சு உற்பத்தி திறனும் அதிகரித்து பொதுமக்களும் அதிகமாக பயனடைய ஆரம்பித்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தா நகரத்தில் தான் தொடங்கப்பட்டுச்சு. ஓகே மக்களே, இப்போ பல நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி, இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் காலம் எத்தனை நாட்கள்? நம்ம உடம்புல இரத்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் காலம் எத்தனை நாட்கள்? இப்போ பாடல் கேப்டன் படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, பல கீழங்க தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: அட்டகாசமான பல்களை அள்ளி வழங்குமாக சோனி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 10:46 நிமிடத்தில் ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பால்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேர்களுடைய ரசனை ஒவ்வொரு விதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிலர் இசைக்காக, சிலர் வரிக்காக, சிலர் பாடகர் பாடகிக்காக ஒரு பாடலை விரும்பி கேட்கலாம். அப்படிலாம் விட்டுட்டு இன்னைக்கு காலையில் இந்த பாட்டு கேட்டினா சூப்பராக இருக்கும்ப்பா. கேட்கக்கூடிய எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய எல்லா நேர்களுக்குமே ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே நேர்கள் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு விதத்தில் இது நேர் விருப்பம் தான், அது உங்கள் விருப்பமாக கூட இருக்கலாம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். குறும்புலா பேரில் சந்திரகலா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படுத்தது எங்கே எனது கவிதை.
0: எங்கே எனது கவிதை, அதை இன்னும் கண்டுகொள்ளவில்லை போல. அதான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல இருந்து அந்த பாட்டு கேட்டிருக்கிறீங்க. சொல்லுங்கம்மா, நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? ரத்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் காலம் எத்தனை நாட்கள்?
1: ஆப்ஷன் கொடுங்களேன்.
0: ஆப்ஷன் ஏ 150 நாட்கள், ஆப்ஷன் பி 120 நாட்கள்.
1: 150 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120 120
0: இந்த செல்கள் 120 நாட்களுக்கு

அப்புறமா மண்ணீரலில் அழிக்கப்பட்டு புதிய செல்கள் உருவாகும். ஸோ அதனால் இதனுடைய வாழ்நாள் காலம் 120 நாட்கள் மட்டும். நிகழ்ச்சியில் பாடல் குருமலா பேரி சந்திரகலா விருப்பத்தில் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, இந்தியாவில் முதல் சோலார் கிராமம் எது? சூரியமின் சக்தியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சோலார், இந்தியாவில் முதல் சோலார் கிராமம் எது?

0: 6:53 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
0: நாங்குநேரி கணேசன் சார், கால சாப்பாடு சாப்பிட்டீங்களா?
1: நான்
0: ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்தியாவினுடைய முதல் சோலார் கிராமம் எது? ஆப்ஷன் மாநிலத்தை நீங்கள் சொன்னால் கூட போதும். அந்த கிராமம் பர்டிகுலராக உங்களுக்கு தெரிலனா கூட, அந்த கிராமம் வந்து கேரள மாநிலத்தில் இருக்குதா, குஜராத் மாநிலத்தில் இருக்குதா?
1: குஜராத் மாநிலத்தில்.
0: குஜராத் மாநிலத்தில் தான் இருக்குது. சூப்பர், சரியாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இந்தியாவோட முதல் சோலார் கிராமம் அப்படிங்கிற பெருமையை குஜராத் மாநிலத்தில் மோதிரா கிராமம், இதுதான் அந்த முதல் பெயரை வாங்கியிருக்குது. வீட்டோட கூரைகள் எல்லாமே, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டோட கூரைகள்லையுமே சூரிய தகடுகளாக தான் இருக்கும். ஸோ இந்த கிராம மக்கள் முழுக்க முழுக்க சூரிய மின்சக்தியை 24 மணி நேரமும் பயன்படுத்திகிட்ருக்கிறாங்க. சூரிய கோயிலுக்கு புகழ்பெற்ற இந்த கிராமம் இப்போ சூரிய மின்சக்திக்கும் உதாரணமாக இருக்குது. அந்த வகையில் இந்தியாவோட முதல் சோலார் கிராமம் குஜராத் மாநிலம் மோதிரா கிராமம். மகளை மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்

0: மக்களே, இது வரைக்கும் மனமுருமதி நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைட்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம். நம்ம நிலை பண்பலை 102.6 பாரதத்தின் பெருமை பேசும் மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது ஹிராஹுட் அணை பத்தி தான். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டிஷும் படத்துல இருந்து

0: மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 ஹிராகுட் அணை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம்னு சொன்னோம்லையாங்க. ஒடிசா மாநிலத்தில் பாய்ந்திடக்கூடிய புகழ்பெற்ற அந்த மகாநதியினுடைய குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை தான் இந்த ஹிராகுட் அணை அப்படின்னு சொல்கிறது. நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தையும் விவசாயத்தையும் உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இந்த முயற்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம், அதனை தொடர்ந்து கேட்கலாம் பாடல். மௌனம் பேசியதே படத்திலிருந்து.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மணி திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 ஹிராகுட் அணை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 1947 தொடங்கப்பட்ட ஹிராகுட் அணையினுடைய கட்டுமான பணிகள் வந்து நிறைவடைஞ்சதுக்கப்புறம் 1957 இந்தியாவினுடைய முதல் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த அணை வந்து திறந்து வைக்கப்பட்டுச்சு. அதாவது மகாநதியில் அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துறதுக்கும் விவசாயத்தினுடைய அந்த நீர் ஆதாரத்தை வந்து வழங்குவதற்கும் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் இந்த அணையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. முக்கியமாக இது மட்டும் இல்லை, ஹிராகுட் அணையினுடைய முக்கிய பகுதியே வந்து சுமார் 4.8 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். ஆனால் இதனோட பக்கவாட்டு கரைகளையும் சேர்த்து பார்த்துன்னு வைங்களேன், இதனுடைய ஒட்டுமொத்த நீளம் வந்து 25.8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக நீளமான அணைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது நமக்கு கூடுதலான ஒரு பெருமையாக இருக்குது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ரோஜா கூட்டம் படத்திலிருந்து.
1: I

நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஹிராகுட் அணை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த ஹிராகுட் அணை மூலமாக வந்து உருவான செயற்கை ஏரி பார்த்திங்கன்னா சுமார் 743 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு வந்து விரிஞ்சு இருக்குதாங்க. ஒடிசாவில் 500,000 ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீரை வந்து பயன்படுத்துறதுல இந்த அணையினுடைய பங்கு ஒரு அன்னபூரணியாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஹிராகுட் அணையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர்மின் நிலையங்கள் மூலமாக வந்து நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு தேவையான மின்சாரங்கள் வந்து எந்த தடங்களும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஹிராகுட் அணையில் இருக்கக்கூடிய இந்த இருபுறமும் இருக்கக்கூடிய இந்த காந்தி மினார், நேரு மினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கோபுரங்கள் இருக்கு இல்லையா, இது மேலே ஏறி நின்று பார்த்தோம்னு வைங்களேன், அந்த நீர் அலைகள் நிறைஞ்ச அந்த இயற்கையினுடைய அழகை வந்து முழுமையாக கண்டு ரசிக்கலாம் அந்த ஹிராகுட் அணையில். ஆதவன் படத்திலிருந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

மனிதநாடு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஹிராஹுட் அணை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஒட்டு மொத்தமாக சொல்கிறதா இருந்தால் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வைக்கும் நம்மளுடைய பொறியாளர்கள் அதாவது இன்ஜினியர்ஸினுடைய அந்த அசாத்திய திறமைக்கும் சிறந்த ஒரு சான்றாக இருக்கக்கூடியது தான் இந்த ஹிராஹுட் அணை. ஸோ இதை வந்து உண்மையாலே வந்து நம்மளுடைய மனிதர் நாட்டினுடைய ஒரு மணிமகடம் அப்படின்னே வந்து சொல்லலாம்.

101.4 இங்க எல்லாமே தோழி. நேரம் 11:48 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேவிஸ்ரீ பிரசாத் இசை மற்றும் குரலில் ஹரியோட வரிகளில் வேங்கை படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 உடன் இனி கேட்கலாம் திரை இசை.

நலிபண்பலை 102.6 திரை இசை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த பாடல் ஜோடி படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைத்ரோம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.6 எல்லா நேர்களுக்கும்

0: இனிமையான நண்பர்கள் வணக்கம். நேரம் சரியா 12:03 ஆகிட்டு இருக்க நேர்களை இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இன்றும் நீங்கள் மறக்காமல் பின்பற்றும் பழமையான செயல்கள், இதை பத்தி தான் தோழிகள் பகிர்ந்துக்க இருக்கீங்க. 1 நலந்தான நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலந்தான நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். அதனைத் தொடர்ந்து சங்குப்பூவின் மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், பிற்பகல் 3:02 திரையருவி, மாலை 4:02 பொதுகை தும்பி நிகழ்ச்சி, மாலை 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி, மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 7:30 ஆசை அஞ்சல், 8:05 இளம் காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் முல்லைப்பாட்டு கார்காலத்து மழை மற்றும் தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலை பத்தி இன்னைக்கு இலக்கியச்சார நிகழ்ச்சி இருக்கு, 10:00 சுகமான ராகங்கள் நேர்விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களை இன்று நமது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லையுடைய செல்லப்பிள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்களை ரசிக்கும் இசையின் இனிய நண்பன் முகமரியா நேர்களையும் கணக்கில்லா அனுபவங்களையும் பெற்றுத் தந்த இசையின் அரசன் நம்ம நிலையின் இசைக்கடல் இசையின் இன்பச்சாரல் நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலி 102.6 நெல்லா நேர்களுக்கும் அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பர்கள் வணக்கம்.
2: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை அது சொல்லுங்க.
3: வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?
4: My கருத்து, what is I'm saying?
1: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, மழை அழகுனா மழை காலத்துல வரக்கூடிய வானவில் ரொம்ப ரொம்ப அழகுங்க. நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த வானவில் மாதிரி அனைத்து வண்ணங்களும் கலந்ததா தான் இருக்கணும். சந்தோஷம், சவால், கோபம், சோகம், நிதானம், அமைதி, போராட்டம், போர்குணம், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையிலே இருந்துதான் ஆகணும். வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்க இன்பம், துன்பம், சோகம், சவால் எல்லாமே தேவைதான் இல்லைங்களா? ஒரு மாதிரி வாழ்க்கை இருந்தால் தான் வாழ்க்கை வந்து வெறுத்துடாம அப்படி நல்லா ஜாலியாக போயிட்டே இருக்கும். மழையும் வெயிலும் மாதிரி, பகலும் இரவும் மாதிரி, வாழ்வில் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்குங்க. நல்லது நடந்தால் சந்தோஷப்படுங்க, தீமைகள் நடந்தால் வருத்தப்படாதீங்க. இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு வாழ்க்கையை சூப்பராக வாழ பழகுங்க. இன்பம் துன்பம் நிறைந்தது தான் வாழ்க்கை. சவால்கள் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. எது வந்தாலும் தட்டி விட்டுட்டு அடடா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. வாழ்க்கை என்றைக்குமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
5: காற்றலைகளில் உணர்வுகளை பிரதிபலிக்கும் எல்லாம் திருக்கும் பாடல்களையும் சேர்த்து வழங்க
6: வந்துட்டேன்.
5: நான் தான் உணர்ந்து
1: ஆமா, நானும் வந்துட்டேன் கூடவே.
7: நானும் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
1: நேரம் சரியா 12:12 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை இது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. பழமையான ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? அத பத்தி தான். அதாவது இன்னைக்கும் நம்ம மறக்காமல் பின்பற்றக்கூடிய பழமையான செயல்கள், இதை பற்றி தான் தோழிகள் வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க.
7: சூப்பர், நீங்கள் சொன்னோன்னே எனக்கு கூட என்னோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது, நம்ம அப்புறம் பேசலாம்.
1: ஓகே, நம்ம தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.
7: 0462-1113
1: இந்த எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அந்த பழமையான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் பகிர்ந்துக்க போகிறீங்க. கூடவே

0: இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம பாடல்கள் எப்படி கேட்க போகிறோம் அப்படின்னா, உன்னி கிருஷ்ணனும் ஹரிணி அவர்களும் இணைந்து பாடின பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் எல்லாருக்கும் இதோ வந்துட்டே இருக்கு. பரணி அவர்களுடைய இசையில், பா விஜய் அவர்களுடைய வரிகளில், உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரிணி அவர்கள் இணைந்து பாடின பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து நம்ம தோழிகள் கிட்ட பேசி என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: பேசலாம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரியா 12:19 நம்ம ஆகிட்டு நேர்கள் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கா ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் இன்றைக்கும் நம்ம வந்து மறக்காமல் பின்பற்றக்கூடிய ஒரு பழமையான செயல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா?
2: கண்டிப்பாக.
1: அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக அந்த மண்பானையில் தான் சமையல் பண்ணுவாங்க
2: கிராமம்
1: இப்போவும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் அந்த மத்து அதெல்லாம் இருக்கான்னு தெரியாது. எங்கள் வீட்டிலலாம் இல்லை.
2: சரி.
1: ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்கும். நம்ம தோழிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
2: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
2: இணைப்பில் இருக்காங்க ஆனால் பேசுகிறதுக்கு தயங்குறாங்களான்னு தெரியல இல்லையா?
1: அதே தான், அடுத்த நேரம் பேசுவோம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: அனைவருக்கும் வணக்கம். நல்ல நேரத்தை மேலப்பாளையம் பிஸ்மி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
1: பிஸ்மியம்மா நலமாக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: அது இருக்கு.
1: வேற என்ன வேணும்? போதுமே இதுவே இல்லையா? மிக்சி இல்ல, கிரைண்டர் கிடையாது, எல்லாமே ஓகே. அப்ப வந்து இதெல்லாமே பத்திரமா வச்சிருங்க. வருங்காலத்துல வரக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் வந்து காட்ட வேண்டிய ஒரு விஷய நாள் வரும். அன்னைக்கு வந்து கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து இதெல்லாம் பாக்க வருவாங்க சரிங்களா? ஓகேவா? சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றிம்மா. நன்றி நன்றி. இன்னைக்கும் அந்த மண்பானையில தான் நான் சமையல் பண்றேன் அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க.
2: கண்டிப்பா.
1: அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? ஆலங்குளம் சீதா சொல்லுங்கம்மா. நீங்க வந்து என்ன விஷயம் வந்து இன்னைக்கும் அந்த பழமையான ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
4: அங்க உரல் மேடம்.
1: உரல் வச்சிருக்கீங்க?
4: ஆமா.
1: அதெல்லாம் இப்ப எங்க இருக்கு அப்படிங்கறது கூட தெரியல இல்லையா?
2: இப்பவும் நீங்க அதெல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க அப்படித்தானே?
1: தொடர்ந்து கேளுங்க. இப்ப சூப்பரான ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போறோம். எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில யுகபாரதி அவர்களுடைய வரிகள்ல நான் சொன்ன மாதிரி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி அவர்கள் இணைந்து பாடின பாடல் ஆனந்தம் திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்க. பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இணைஞ்சிருங்க.

0: கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 ஸ்நேகிதியே.
1: இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நீங்கள் மறக்காமல் பின்பற்றக்கூடிய ஒரு பழமையான செயல்கள் என்னது அப்படிங்கிறதா தோழிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், திருச்செந்தூர் ராதா சொல்லுங்கம்மா.
1: விறகு அடுப்பு இருக்கு? விறகு அடுப்பு. சரி, வேற
2: வேற அம்மி இருக்கு,
1: எல்லாமே வீட்டுல இருக்கா?

0: அப்பா வந்து சொல்லணும்.
1: என்னமா
2: நீங்க நீங்க பேசுறதை விட்டு விட்டு கேக்குது.
0: அவங்க அப்பா சைக்கிள் வச்சிருக்காங்களா? என்ன சைக்கிள் எல்லாம் அவளும் அதையும் சொல்லிருந்தமா.
1: அடுத்த வரவங்க என்ன சொல்றாங்க?
0: மண்பானைதான்
1: இன்னும் சிலவங்க வீட்டுலாம் வந்து அந்த பழைய காலத்துல ஒரு லைட் உண்டுல பெட்டர் மாஸ் லைட் அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி இன்னும் நிறைய பழக்கங்கள்னு சொல்லும் போது வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து இப்ப எல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தா ஹாய் அப்படின்னு உதித் நாராயணன் மற்றும் ஹரிணி அவர்கள் இணைந்து பாடின பாடல் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து கேட்டு வாங்க.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. அவர்களுடைய சில வைரமுத்து அவர்களுடைய வரிகள் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரணி அவர்கள் இணைந்து பாடின பாடல் ரட்சகன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 12:36 ஆகிட்டு இருக்கு.
1: இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பழைய நினைவுகள், அதாவது நம்ம பழைய காலத்தில் பயன்படுத்தின விஷயத்தை இன்றைக்கும் நான் வந்து மறக்காமல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த ஸ்நேகிதி வந்திருக்காங்களா?
0: ஆமாம், வந்துட்டாங்க. பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: நான் கோமதி, பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன்.
0: பாளையங்கோட்டை கோமதி அம்மா, சொல்லுங்கள்.
2: மேடம், இந்த கயிறு ஊட்டி வைக்கிறதுக்கு உள்ள சின்ன ஜாடி இருக்கு மேடம்,
0: அந்த ஜாடி மண்பானையில் அந்த சின்ன ஜாடி வச்சுருக்கீங்க?
2: சின்னது வச்சிருக்கேன்.
0: சரி.
2: அப்புறம் வந்து இந்த மஞ்சள்லாம் நம்ம உரைச்சி, அப்போ வந்து எங்கள் ஆச்சி வந்து இந்த ஒரு சின்ன கல் மாதிரி வச்சிருக்காங்க, அம்மிக்கல் மாதிரி.
0: சரி.
2: அது வந்து இப்பவும் அது பயன்படுவேன். அப்புறம் வந்து வீட்டுல வந்து அம்மி குழவி இருக்கு, ஆட்டோரல் இருக்கு.
0: சரி.
2: ஆனா இருக்கு மேடம், நம்ம பிள்ளைங்களுக்குனாலே இதெல்லாம் இந்த பொருளை சொல்லி கொடுக்கலாம்னு வச்சிருக்கோம். ஆனா கரண்ட் இல்ல,
0: அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணிக்கிறீங்க.
2: வச்சுக்கிடுவோம்.
0: ஓகே ஓகே ஓகே. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இன்னும் கூட எங்கள் பாட்டி யூஸ் பண்ண விஷயம் அந்த அம்மி கல், குட்டி கல் எங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். இன்னைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
0: வணக்கம்.
3: வணக்கம் ஐசம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கும். சொல்லுங்க.
0: சாந்தி அம்மா.
3: மண்பானையில சாப்பாடு பொங்கவும் பாத்துக்கங்க. அதுவும் எங்களுக்கு வந்து அம்மன் கொடையோட 8 நாளைக்கு கண்டிப்பா பொங்குவாங்க.
0: சரி.
3: அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் நாங்க.
0: அந்த 8 நாளும் கண்டிப்பா மண்பானையில தான் சமையல்.
3: ஆமா.
0: சரி. மத்த நாள்லாம் பெரிய ஒரு விஷயம் இல்லையா?
3: சும்மா சுகர்ல மாத்திக்கிட்டாவே. அம்மியிலதான் எப்பவும் மீன் குழம்பு, கரவாட்டு குழம்புக்கு வந்து அம்மியிலதான் இருக்கு.
0: சரி, சூப்பர் சூப்பர்.
3: அதுவும்
0: மறையலாம் அதை ஃபாலோ பண்றீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வந்து என்ன அப்படின்னா, அந்த கோயில்களுக்கு போகும்போது எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து அந்த பூந்தட்டு, அந்த வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போ இருக்கிறது இல்லை,
1: தேங்காய் பழம் உடைக்கிறது,
0: தேங்காய் பழத்தை உடைக்கிற தட்டை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வீட்டில் அந்த ஊருலின்னு சொல்லி இந்த பூலாம் போட்டு வைப்பாங்க அந்த காலத்தில் உள்ள, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் வந்து பழமை மாறாமல் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், இந்த மாதிரி செயல்கள்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள்.

0: 12:45 கேட்டு இருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 சிநேகிதே நிகழ்ச்சியில தான் இன்னைக்கு இன்றும் நீங்க மறக்காம பின்பற்றக்கூடிய பழமையான செயல்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டலாம். ஆஹா, நமக்கு ரிங் அடிக்குதே.
1: சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க பூபாலா, நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்க?
2: அதாவது சைக்கிள் வந்து இருக்குது. அந்த சைக்கிள் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது இருந்த சைக்கிள்.
1: சரி,
2: இன்னைக்கும் அந்த சைக்கிள தான் நான் வந்து ஊருக்குள்ள எங்க போனாலும் சைக்கிள தான் போவேன்.
1: ஓ சூப்பர். பழைய சைக்கிள் என்ன வச்சு?
2: ஆமா, பழைய சைக்கிளை வச்சு மெயின்டைன் பண்ணி அது ரொம்ப பழசா ஆயிடுச்சு. ஆனாலும் ஊருக்குள்ள போகும்போது
1: எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, அதாவது நான் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையா, அதாவது அந்த 2 வயசு 3 வயசு இருக்கலையா, அப்போ உள்ள சைக்கிளை நாங்களும் எங்க அம்மாவும் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க.
2: சரி சரி சரி.
1: நம்ம தோழிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம்.
2: கேட்டலாம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எனக்கு
1: மற்றும் ஹரிணி அவங்க வந்து பாடின பாடல் தேவா அவர்களுடைய இசையில கேட்க போறோம். வைரமுத்து அவர்களின் வரிகள்ல கேட்டுவாங்க சந்தித்த வேலை திரைப்படத்துல இருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 12:54 ஆயாச்சு. இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைய நேர்கள் வந்தாங்க, நிறைய தோழிகள் அவங்க வீட்டில் என்னென்ன செய்கிறாங்க, அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே இந்த மாதிரியான பழமையான விஷயங்கள் இன்னும் நம்ம மக்கள் வந்து செஞ்சுட்டு தான்

0: இருக்காங்க நேர்கள் அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இல்லையா?
1: இன்னொன்று, இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க, ஆகா நம்ம இதெல்லாம் மறந்துட்டுமே, இனிமே கரெக்டாக செய்யணுமே
0: அதுதான்
1: அப்படிங்கிற அந்த நினைவுகளையும் அவங்களுக்கு ஏற்படுத்தின மாதிரி இருக்குது இல்லையா?
0: கண்டிப்பா அதே தான். அதே சந்தோஷத்தோட நிகழ்ச்சியில நிறைவான பாடலும் வந்துகிட்டே இருக்கு. உன்னிகிருஷ்ணன் ஹரிணி அவங்களுடைய குரல்ல, ஹரி ஜெயராஜ் அவர்களுடைய இசையில தான் பாடல் கேட்க போறோம். மின்னலை திரைப்படத்துல இருந்து இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில அவங்க கூட பேசியிருந்தது நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு மற்றும்
1: நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.

நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் சங்குப்பூவின் மருத்துவ குணங்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கீங்க. கூடவே இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நிகழ்ச்சியை கேட்க மறவாதீங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான காவிய கானங்களை கேட்க காத்திருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி எஃப்எம் 92.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் சரியா ஒரு மணி ஆகிட்டு இருக்க நேர்களே, இனி கேட்கலாம் ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவல்களுடன் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நலம் தானா
2: நலம் தானா. நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
3: குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கண் பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். கண் இமையில் வரக்கூடிய கண் கட்டி, அதுவுமே வந்து சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இது சூடு அதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. சூடு ஒத்தடம் கொடுக்கறது ஓகே, அது கண்டிப்பாக அவசியம் செய்யணும், நாங்களுமே கொடுக்க சொல்லுவோம். ஆனால் அது கூட சேர்த்து கண்களுக்கு தேவையான சொட்டு மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் கொடுக்கும்போது தான் அது முழுவதுமாக சரியாகும். அது இல்லாமல் நம்மளே சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னாகும், கண் கட்டி அப்படியே தங்கிடும் உருண்டை மாதிரி. அதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் மருந்துகளால் சரி பண்ண முடியாது. மைனர் ப்ரொசீஜர் செய்து தான் அதை எடுக்கணும், ஐஎன்சின்னு சொல்லுவோம், அதை கீறி விட்டு எடுக்கிறது, அந்த மாதிரியான ப்ரொசீஜர் செய்ய வேண்டி வரும். ப்ரொசீஜர் மைனர்னாலும் குழந்தைங்களுனால அவங்களுக்கு ஃபுல்லாக அனஸ்தீசியா கொடுத்து தான் அதை செய்ய முடியும். அது இதெல்லாமே வந்து நம்ம ஆரம்பத்திலே அந்த கண் கட்டியை கரெக்டான நேரத்தில் கண் மருத்துவரை கன்சல்ட் செய்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா இந்த அவசியம் தேவை இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். அது தவிர அடிக்கடி கண் கட்டி வருதுன்னா அவங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கலாம், அதாவது பார்வையில் பிரச்சனை, கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கண் தசை ப்ராப்ளம் அது மாதிரி ஏதாவது கண் ஸ்ட்ரெயின் இருக்கலாம், அதனால கூட அடிக்கடி கண் கட்டி வரலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகமாக கண் கட்டி வந்ததுன்னா சில நேரம் சர்க்கரை நோயாக கூட இருக்கலாம். குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அவங்களுக்கும் வரலாம். பிறவிலே கூட சில குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள், இது போல் அடிக்கடி சில பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷன் வரும்போது டெஸ்ட் பண்ண சொல்லும்போது தான் தெரிய வரும். ஏன்னா எந்த பிரச்சனையுமே வந்து நம்ம கொஞ்சம் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுனால அதில் நிறைய பலன்கள் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்குதுங்கிறத ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா அதை கண்ட்ரோலாகவே மேனேஜ் பண்ணி நிறைய வருஷங்களில் ஒரு டேமேஜும் இல்லாமல் அப்படியே கொண்டு போகலாம். அதை கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோன்னா அந்த சுகருக்குண்டான பாதிப்பு, உடம்பு ஃபுல்லாக எல்லா உறுப்புமே அது சுகர்னால பாதிப்பு வரலாம். ஏன்னா சுகர் வந்து இரத்த குழாய்களை பாதிக்குது, இரத்த குழாய் உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது, அப்படி இருக்கும்போது அது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். முக்கியமாக கண்ணை பாதிக்கும்போது பார்வை குறையுது, அது மாதிரி சிறுநீரகம் ரொம்ப அதிகமாக காமனாக பாதிக்கப்படும், அது போல் எல்லாமே அதிகமான பாதிப்புகள் வரலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா கண் புரைன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேட்ராக்ட் அதாவது பெரியவங்களுக்கு வரும், வயசாகும்போது வரும், போய் ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சு அதை சரி பண்ணலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு வருமா? ஆமாம், குழந்தைங்களுக்கும் வரும். பிறவியிலே கூட, பிறக்கும் போதே கூட குழந்தைங்களுக்கு கண் புரையோடு அவங்க பிறக்கலாம். வந்த உடனே அதை கண்டுபிடிச்சி குழந்தை பிறந்த 6 முதல் 8 வாரத்துக்குள்ளே, அதாவது அந்த 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ளேயே அதுக்கு ஆப்ரேஷன் செய்து அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி போன்ற விஷயங்கள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி ரெகுலராக கண் மருத்துவர்கிட்ட செக்கப்பில் இருக்கும்போது அந்த கண் பார்வையானது நம்ம நல்லா கொண்டு போகலாம், ஐ மீன் நார்மலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே கண்புரையை 1 மாசத்தில் 2 மாசத்தில் கவனிக்காமல் 6 மாசம் கழித்து வரும்போதோ இல்லை 1 வயசு கழித்து வரும்போதோ அந்த நரம்பானது தளர்ச்சி ஆகிடுச்சு.

0: சோம்பேறி கண் ஆயிடுது.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உலக தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
1: குறமாச குழந்தைகள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பேபி ஐசியூவில் இருக்கும், அதுவும் முக்கியமாக அந்த பவுடர் கொடுக்கும்போது சில டைம் டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரஸ்ட் மில்க் பேங்க்லேருந்து வாங்கி சப்ளை கொடுக்கறது, ஸ்டோர் பண்ணுறது வந்து டோனாருமே வந்து யார் வேணாலும் போய் கொடுக்க முடியாது. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்க போகணும், அவங்கள ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, அதே மாதிரி மில்க்குமே கல்ச்சர் பண்ணுவாங்க, எல்லாமே ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு டொனேட் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு சர்டிஃபை பண்ணிவிட்டு தென் அவங்க வீட்டிலிருந்தும் எடுத்து கொடுக்கலாம். ஸோ கொடுத்தாலும் அது இமீடியட்டாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, அது அகெயின் மில்க் சாம்பிளை வந்து எவ்ரி டைம் அவங்க சென்ட் பண்ணுறதை கல்ச்சரும் பண்ணுவாங்க, எல்லா டெஸ்ட்டும் ஸ்க்ரீன் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ யாருக்காவது தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வங்கியில் போய் கேட்கும்போது அவங்க ஒரு ஃபார்ம் இருக்கும், ஸோ யார் கேட்குறாங்க, என்ன என்ன பர்பஸ்க்காக, ஸோ அந்த மாதிரி அது ஜென்யூனிட்டி செக் பண்ணிவிட்டு தென் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு சில வைட்டமின்ஸ், அதாவது வைட்டமின் டி, இதோட சோர்ஸ் வந்து சூரிய ஒளி மட்டும்தான். ஸோ இது வந்து மதரோட ஃபீடிங்கில் த்ரூவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ், ஒன்று பேபியை வந்து வெயிலில் கொண்டு டெய்லி வைக்கிறது, ஸோ அதில் அந்த மாதிரி அவங்க வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணாலுமே எவ்வளவு வைட்டமின் டி கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ எவ்வளோ வெயிலில் எவ்வளோ நேரம் வச்சா இந்த பேபிக்கு நமக்கு தேவையான வைட்டமின், ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால வைட்டமின் டி ட்ராப்ஸ் வந்து யூனிவர்சலாக எல்லா பேபிக்குமே வந்து அட் பர்த்தில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஒரு முக்கியமான சப்ளிமெண்ட் வந்து அயன் சப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த பிறக்கும் போதே குழந்தைகளுமே வந்து அயன் டெஃபிஷியண்ட்டாகவும் அனிமிக்காக பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி பேபிஸ் அரௌண்ட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஏஜில் இருக்கும்போது பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து ஒரு அயன் சப்ளிமெண்டேஷனும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு 3 மந்த்ஸ் வரை கொடுக்கறது. அண்ட் பேபி வெளியில் கொஞ்சம் ஓடி விளையாடுற அளவுக்கு ஒரு ஏஜ் வர்ற வர வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் ரொம்ப எசென்ஷியல். அயன் வந்து ரொம்ப ரேராக நம்ம இந்தியன் பேபிஸ்க்கு தேவைப்படாமல் இருக்கும், பட் அந்த சிட்டுவேஷன் ஒரு 3 மந்த்ஸில் பேபி அசஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீடியாட்ரிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா விதமான விஷயங்கள், அதாவது முதல் பிறந்த உடனேயே பேபிக்கு இனிஷியேட் பண்ணுறது, மதருக்கு வந்து லாச்சிங் கரெக்டாக பண்ணுறது, மதரோட டயட் கரெக்டாக இருக்கிறது, மதருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே பண்ணணும்னு சொன்னாலே எந்த மதருக்குமே வந்து செக்ரீஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறதில்லை. ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து யூஸ்வலி என்ன சிட்டுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்னா பேபிக்கு வந்து மதர் ஃபீடிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதர் வந்து ஐசியூவில் இருக்காங்க, அந்த சிட்டுவேஷனில் பிறந்த குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல. இல்லைன்னா பேபி வந்து டயபெட்டிக் மதர், மதருக்கு டயபெட்டிஸ் இருந்தால் பேபிக்கு வந்து சுகர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த சிட்டுவேஷனில் திடீர்னு ஒரு பேபிக்கு பார்க்குறோம் சுகர் ரொம்ப குறைஞ்சிருச்சு, லோவாக போயிடுச்சு அப்படின்னா தாய்ப்பாலுக்காக வெயிட் பண்ணோம், ஏன்னா அந்த பேபியே லெத்தார்ஜிக்காக இருக்கும். ஸோ அந்த சிட்டுவேஷனில் ஒரு எமர்ஜென்சி மெடிசின் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா மில்க் அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிசின் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபீவர் கோல்டுக்கு ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்போது ஒரு மெடிசின் மாதிரி கரெக்டான லெவலில் ஒரு கரெக்டாக டாக்டரோட கன்சர்னோட நீங்கள் தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் லாக்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லி ஒரு சர்டிஃபைடாக நீங்கள் போகலாம். ஸோ எந்த சப்போர்ட்னாலும் உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
0: உலக தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது.

குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.

நேரம் சரியா 1:10 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணினு. நிலைப்பண்பில் 102.6 ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது நலம் தானா. இன்னைக்கு நான் அந்த நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ. சரி நேர்கள், இன்றைக்கி நடந்தான நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறையில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சங்கு வடிவத்தில் தோற்றம் அளிக்கிறதுனால இதுக்கு வந்து சங்கு புஷ்பம், அதாவது சங்கு பூ அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இது நம்முடைய தோட்டத்தில் இல்லை கோயில்களில் பார்க்க முடியும். காடுகள், பொது வெளிகள்னு சொல்லிட்டு பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போங்க. கண்ணை கவரக்கூடிய வெள்ளை நிறத்திலேயோ இல்லை நீல நிறத்திலேயோ பூக்கக்கூடிய இந்த பூ நம்முடைய மன ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கு பூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், கொடி வகையை சார்ந்த ஒரு செடி இல்லைங்களா. இதோடைய பூ, இலை, வேர், விதை அப்படின்னு சொல்லி எல்லா பாகங்களுமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சங்குப்பூவுடைய மருத்துவ குணங்கள் பத்தி தான் இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறீங்க. கூடவே இன்றைக்கு நிகழ்ச்சியை ஃபுல்லாக, அதாவது நடந்தான நிகழ்ச்சி ஃபுல்லாகவே எந்த மாதிரியான பாடல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலர், பூ இந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதுவும் இனிமையான காவிய கானங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அந்த வகையில் முதல் பாடல் கேட்க போகிறோம். வேதா அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இருவள்ளவர்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சங்கப்பூவுடைய மருத்துவ குணங்கள் பத்தி தான் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேரம் சரியா 1:15 ஆகிட்டு இருக்க நடந்த நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது சங்கப்பூ அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக கோயில்களில் இறைவனுக்கு படைக்கக்கூடிய எல்லா பூக்களுமே வந்து மருத்துவ குணம் உடையது அப்படின்னே சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் பல மருத்துவ குணங்கள் நிறைந்த சங்கப்பூவை இறைவனுக்கு படைக்கிறாங்கங்க. சங்கப்பூ, சங்கு புஷ்பம், கருவிலை, காக்கரட்டான், காக்கணம், மாமூலி, கன்னிக்கொடி, சங்கு குப்பி, சங்கு புஷ்பி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பல பெயர்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய மன ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, மனதுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 3 வகைகள் இருக்குதுங்க. வெள்ளை சங்கு புஷ்பம், நீல சங்கு புஷ்பம், அப்புறமா அடிக்கடுக்காக இருக்கக்கூடிய சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக இது வந்து இருக்குது. நம்ம உடல் பருமனாக இருக்கட்டும், இல்லை நீரிழிவு நோய், மனசோர்வு, மறதி, இரத்த ஓட்ட குறைபாடு, மன உளைச்சல், மன அழுத்தம், படபடப்பு, தூக்கமின்மை, கர்ப்பப்பை கோளா இருந்ததுன்னா அதுக்கு மலச்சிக்கல், கண் பார்வை, இளநரை, முகப்பொழிவின்மை, அறிவாற்றல் குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இப்படின்னு சொல்லி நிறைய நோய்களுக்கு நம்ம மருத்துவத்தில் சங்கு புஷ்பத்தை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரியில், டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாடல் இதோ வந்துட்டே இருக்க. தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிடம் மாறாய் எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசை

நேரம் சரியாக ஒரு மணி 20:21 ஆகிட்டு இருக்க நேர்கள் நலந்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு சங்குப்பூவுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. அதாவது சங்குப்பூ அப்படின்னு சொல்லும்போது இயற்கையுடைய ஒப்பற்ற வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய அம்சங்களில் சங்குப்பூவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சங்குப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள் இருக்குங்க இல்லைங்களா, அதில் ஏதாவது சேதம் அடைஞ்சுது அப்படின்னா பெருமளவு வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாமே சங்குப்பூவில் இருக்குது. ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் நம்ம சருமத்தை எப்போவுமே இளமையாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சங்குப்பூவை வந்து நம்ம டெய்லி வந்து டீயா வந்து நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக மூச்சு திணற இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கும் மருந்தா வந்து மருத்துவத்தில் பயன்படுத்துறாங்க. சங்குப்பூவை நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா சுவாச ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான தொந்தரவுகள் இது எல்லாமே நீங்குமாங்க. ஏன்னா நம்ம தோட்டத்தில் போயிட்டு அந்த காற்று சுவாசிக்கும் போதே வந்து எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. பல மருத்துவ குணங்கள் நிறைந்த சங்குப்பூவில் பட்டு வரக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கும் போது மூச்சு திணறலாக இருக்கட்டும் இல்லை சுவாச கோளாறாக இருக்கட்டும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் மருத்துவத்தில் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 4-5 சங்குப்பூவை கூட வந்து மிளகையும் சேர்த்து கொதிக்க வச்சு கசாயம் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சளி தொல்லைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, சிலவங்களுக்கு எப்போவுமே வந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும், சளி பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நலம்தான நிகழ்ச்சி ஃபுல்லாகவே மலர் பூ இந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்க MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் வரிகளில் KJ ஏசுதாஸ் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. அதுல நீங்க குறுஞ்செய்தி இல்ல குரல் பதிவாக கூட எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் பாடல்களை அனுப்பி வைக்க வேண்டிய எண் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 9443364794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் குறுஞ்செய்தியாகவோ இல்லை குரல் பதிவாகவோ குறிப்பிட்டு உங்கள் பெயரையும் ஊர் பெயரையும் சேர்த்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதே மாதிரி பிற்பகல் 3:02 திரையறிவு நிகழ்ச்சியும் இருக்குது. இதில் உங்களுக்காகவே நிறைய திரை புதிர்கள் காத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் திரையறிவு நிகழ்ச்சியை சொல்கிறேன். இதுலையும் கலந்துக்கலாம். இங்கே தொலைபேசி வழியாக நேரலை நிகழ்ச்சியும் இருக்கு. ஸோ நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கூடவே சுப்பவான பாடல்களையும் கேட்டு ரசிங்க. நேரம் சரியாக 1:28 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் நலம் தானா நிகழ்ச்சியோடு தான் அணிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில சங்குப்பூவுடைய மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேங்க. உலகம் முழுவதுமே வந்து பல நாடுகளில் அந்த சங்குப்பூவை அன்றாட உணவுகளில் எடுத்துக்கிறாங்களாம். குறிப்பாக எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்லாந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, சீனா உட்பட பல நாடுகளில் இதை உணவாக நட்சத்திர ஹோட்டல்களில் பரிமாறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ ரைஸ் சாப்பிட்றது அவங்க ஆரோக்கியமாக வந்து கருதுறாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அரிசியிலேயே வந்து ப்ளூ, அதாவது அந்த பூவை போட்டு சாப்பிடக்கூடிய வழக்கங்கள் இன்னும் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சிக்கல், குழந்தையின்மை பிரச்சனை, சிறுநீரக தொற்று இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு இந்த சங்கப்பூ உதவுதாங்க. இன்னும் சொன்ன மாதிரி மன சார்ந்த விஷயங்கள், மனசோர்வு, மனக்கவலை, இது எல்லாமே நீக்கிறதுக்கும் சங்கப்பூவை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, சங்குப்பூவுடைய இலை இருக்கு இல்லையா, சங்கு இலை இருக்குங்க இல்லையா, இதை மஞ்சள் சேர்த்து கட்டி வீக்கம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு மேலே பச்சை மாதிரி நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கட்டி வீக்கம் இது எல்லாமே சரியாகிடும். சங்குப்பூ இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி பாதிக்கப்பட்ட இடத்துல வச்சு கட்டும் போதும் வீக்கம் வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்லாம் MS ராஜு மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இணைந்து பாடின பாடல் காதலிக்க நிறமில்லை திரைப்படத்தில் இருந்து.
6: மீனா சும்மா ஜம்முன்னு துள்ளி துள்ளி துள்ளி ஆனா உளுந்துற போறேன்.

வரும் கவிப்பாடு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரைட் 92.6 நேர்கள் நடந்தான நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 1:34 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நடந்தான நிகழ்ச்சியில் சங்கப்பூவுடைய மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லிகிட்ருக்கேன் இல்லைங்களா. சங்கப்பூ இலைகள் வந்து துவர்ப்பு சுவை கொண்டதாங்க. அதனால் குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதாவது 2 ஸ்பூன் சங்கப்பூ இலை சாறு கூட சம அளவு இஞ்சி சாறையும் எடுத்து அது கூட தேவையான அளவு தேன் சேர்த்து காலை

காலை அப்படின்னு சொல்லிட்டு இரு வேளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அழியும். அது மட்டும் இல்லாமல் சங்கப்பூ விதைகள் வந்து புளிப்பாகவும் மனமுள்ளதாகவும் இருக்குங்க. இது உடலுக்கு வலிமை தரக்கூடிய தன்மையுடையது. அதனால் சில பான வகைகள், அதுக்கப்புறமா வந்து சர்பத், இந்த மாதிரியான விஷயங்களையும் கூட சங்குப்பூவுடைய விதைகளையும் சங்குப்பூவையும் வந்து சேர்க்கிறாங்க. சங்குப்பூ சாறு வந்து கல்லீரலை பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வந்து தேமல் கரும்புள்ளிகள் இருந்தது அப்படின்னா அதையும் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த சங்குப்பூவுக்கு இருக்குது. அது போக சங்குப்பூ வேர் அப்படிங்கிறது சிறுநீரக பையில் ஏதாவது நோய்கள் இருந்தாலோ இல்லை காய்ச்சல் நம்மளுக்கு இருந்தாலோ அதை கட்டுப்படுத்த

பூவை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உத்து பார்க்கணும். அதாவது நீல நிற சங்க புஷ்பத்தை நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய கோபம், மனதில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாகி மன மாற்றம் கொடுத்து மன அமைதியும் நம்மளால் பெற முடியும். இதை நம்மளால் ஃபீல் பண்ணக்கூட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மன அமைதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக மன அமைதிக்கு சங்கு பூவை வந்து டெய்லி பார்க்குறதும் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுவாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவுமே பாத காணிக்கை திரைப்படத்தில் இருந்தால் வந்துகிட்டே இருக்கு.

நேரம் சரியாக 1:39 ஆகிட்டுருக்கு. சங்கப்பூவுடைய மருத்துவ குணங்கள் பற்றி தான் நலம் தானா நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கூடவே மலர் பூ இந்த மாதிரியான பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பொதுவாக சங்கப்பூ செடி கொடியாக வந்து படரக்கூடிய தன்மையுடையது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம வீட்டுடைய முன்பகுதியில் இதை கொடியாக வளர விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவே வளர்ந்துடும், படர்ந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நீல நிற சங்கப்பூவுக்கு அதிகமான மகத்துவம் உண்டாங்க. ஏன்னா நீல நிறம் அமைதியை வெளிப்படுத்துவதற்காக குறிக்கிடப்படுது, மன நிம்மதியை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அதை பார்க்கும்போதே நம்முடைய மனம் இயல்பாகவே சாந்தமாக மாறிடுமா. நம்முடைய கோபத்தை குறைக்கிறதுக்கும் இந்த வந்து பயன்படுத்துகிறாங்க. தினமும் எழுந்த உடனே வந்து அந்த செடியை நான் வந்து பூக்கக்கூடிய

நேர்கள் நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் சங்கப்பூவுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 1:45 ஆகிட்டு இருக்குங்க. பொதுவாகவே மனிதர்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இயற்கை வந்து தன்னகத்தை கொண்டிருப்பது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? அப்படி பல ஆச்சரியமான குணங்களும் சங்கப்பூவில் இருக்குங்க. சங்கப்பூவை ஆங்கிலத்தில் ப்ளூ பீ அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கப்பூவை கொண்டு செயல்படக்கூடிய பானத்தை ப்ளூ டீ

அப்படின்னு ஸ்டைலாக அழைப்பாங்களாம். ஒரு டம்ளர் நீரில் சிறிதளவு வெள்ளை நிறத்துலையோ இல்லை நீல நிற சங்குப்பூவையோ போட்டு சிறிது நேரம் கொதிக்க வைக்கணும். வெள்ளை சங்குப்பூ கொண்டு அது செய்யக்கூடிய அந்த பானம் இள பச்சை நிறத்துலையும் நீல நிறமாக இருந்தது அப்படின்னா அந்த பானம் வந்து பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக பர்பிள் கலரில், அதாவது வயலட் கலர்லையும் நம்மளுக்கு மாறி காட்சியளிக்கும். அந்த டீயை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இது கூட கொஞ்சம் சிறிதளவு தேனோ எலுமிச்சு பழச்சாறு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம குடிக்கலாம். குடித்தோம் அப்படின்னா நம்ம உடல் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ப்ளூ டீயை வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம உணவில் எடுத்துக்கலாம். பிரத்யேகமாக விலை கொடுத்து பல நாடுகளில் இதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வாங்கி குடிக்கிற அளவுக்கும் கூட மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் இதெல்லாமே இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. விஸ்வநாதன் அம்மூர்த்தி அவர்களுடைய சேல கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து

நேரம் சரியாக 1:51 ஆகிட்டுருக்கு. நலம்தான நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. சங்கப்பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லிகிட்ருக்கேன். உடலில் ஏற்படக்கூடிய நெறிக்கட்டிகள், மூட்டுவலிக்கு, வாத நோய்களுக்கும் கூட சங்கப்பூவை வந்து மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கூட செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், மூல நோய்களுக்கும் கூட சங்கப்பூக்களை பயன்படுத்தி சிறந்த நிவாரணமும் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது விளக்கெண்ணெய் கூட சங்குப்பூ இலைகளை அரைச்சி அதை விழுத காய்ச்சி தைலமாக தயாரித்து மூல நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் கூட சங்குப்பூ உதவுதுன்னு சொல்கிறாங்க. இதயத்தோட பலம் இருக்கு இல்லைங்களா, அந்த பலத்துக்கும் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பையும் கூட சங்குப்பூ வந்து சரி செய்யுமா. மாவுச்சத்து உணவுகள் வந்து சிலவங்களுக்கு ஜீரணிக்காமலாம் இருக்கும் இல்லைங்களா, செரிமானமாகாமல் இருக்கும், அவங்களும் கூட சங்குப்பூ டீயை வந்து குடிச்சிட்டு வரலாம். இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை குணமாக்கக்கூடிய தன்மை சங்குப்பூக்கு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சங்குப்பூக்களை பறித்து தண்ணீரில் 24 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரும்போது இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்கி நம்ம இதய படப்படப்பு, மயக்கம், இரத்த கொதிப்பு இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்துதாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் சரியாக 1:56 ஆயாச்சு. இன்றைக்கி நடந்தன நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சுங்க. சங்க போல் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னேன். அழகு எப்போதுமே ஆபத்து அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லாமே அழகும் கூட அதில் ஆபத்து அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கவும் இருக்காது. நம்ம மனசுக்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய வல்லமை சங்க போல் இருக்குங்க. அதனால் நம்முடைய வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய முக்கியமான செடிகளில் சங்கப்பூ செடியும் ஒன்று. அதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நான் சொல்ல மாதிரி அதை வந்து அந்த பூவை பாருங்கள், அந்த பூவை நம்மளுடைய உணவுகள்லாம் அன்றாடமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிதை நிறைவேறுகிறது நலம்தானா நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிறைவான பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. அவளுக்கென்ற ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து. எவ்வளோ நேரம் நலம்தானா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தேன். நான் தான் அன்பு தொழில் இஷுவினோ.

கணினி யுகத்தின் கற்கண்டு ஹைக்கு நிலை பண்பலை 102.6 இது குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் டைப் செஞ்சு நீங்கள் வந்து குறுஞ்செய்தி அனுப்பலாம். இல்லை குரல் பதிவு மூலமாகவும் தெளிவாக குரல் பதிவு செஞ்சு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிடுங்க. 9443630794. ஸோ மீண்டும் ஒரு முறை, 9443630794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிடித்தமான பாடலை தட்டிவிடுங்க. நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நம்ம நிலை பண்பலை 102.6. ஆமாங்க, சொன்ன உடனே நம்ம மக்கள் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் பாடல்களை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முதலாவது யாருடைய பாடல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ நெல்லை பேபி அவங்களுடைய விருப்பமான பாடல் தான் முதல் பாடல். எந்த படத்திலிருந்து? காதல் அழிவதில்லை படத்திலிருந்து கேட்கலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
3: குக்கு நேர் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருடைய பாடல்? சாலை புதூர் ஆஷ்விக் அவங்களுடைய விருப்பமான பாடல் அவன்தான் மனிதன் படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் மனசுக்குள் மத்தாப்பு. ஆமாங்க, அடுத்த பாடல் இந்த படத்திலிருந்து தான். யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? நாசரித், ராஜேஸ்வரன், அஜய், சந்தோஷ் இவங்களுடைய விருப்பத்திற்காக.

இனிமையான பாடல்கள், அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருடைய விருப்பமான பாடல்? கோவில்பட்டி சுடலைமுத்து கேரளா சுதா இவங்களுடைய விருப்பத்திற்காக கரகாட்டக்காரன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலை.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நெல்லை பண்பலை 102.6. ஆமாங்க, நிறைய மெசேஜ் தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் எவ்வளவு பாடல் தான் போட முடியும்? போடுற அளவுக்கு போடுவோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரியங்காவூர் லட்சுமி, கனகசபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்பத்திற்காக சூரிய வம்சம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல்.

0: குக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. இல்லைங்க, நாங்கள்லாம் வாய்ஸ் நோட்டை அனுப்ப மாட்டோம், எங்களுடைய குரல் பதிவை செஞ்சு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்கிறாங்க, கேட்கலாமா?
1: குக்கு நிகழ்ச்சிக்கு இனிய மதிய வணக்கம்.
0: வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் எனது விருப்பமான பாடல் கவிதை பாடும் அலைகள் என்ற படத்திலிருந்து உன்னை காணாமல் நாளேது. திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகர்த்தினம். வாய்ப்புக்கு நன்றி.

நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நம்ம வீட்டில் நிறைய நேரம் சுபாவே இருப்போங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த பரபரப்பும் காமிக்க மாட்டோம். இதே இது எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு கடையிலே இதுலையோ வரிசையில் நின்று வைங்களேன், உடனே அவசரப்படுவோம், சீக்கிரமாக போகணும், முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக இருப்போம். அந்த காத்திருக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஆமாம், இப்போ எதுக்கு சொன்னீங்க பூபாலன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, இப்போ நம்ம அடுத்து கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துலன்னா காத்திருக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்துல இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? தென்காசி குத்தாலிங்கம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இரண்டு மணி 40 நிமிடம் ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு, அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து? செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஆலங்குளம் கனி ரவி இவங்களுடைய விருப்பமான பாடல் இதோ உங்களுக்காக.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: என்னை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நம்ம நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மாயமான் குறிச்சி வீரமணி உங்களுடைய விருப்பத்திற்காக பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து இனிமையான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நாமளும் கேட்டு ரசிக்கலாமா?

0: இனிமையான பாடல்கள், அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நம்ம நிலைப்பண்பலை 102.6. அடுத்ததா யாருடைய பாடல் குரல் பதிவு மூலமா அனுப்பியிருக்கிறாங்களே, யார் அது, என்ன பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாமா?
1: டவுன் மேலரவிதி, எம் கருப்பசாமி.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணும்.
1: தீபம்.
0: சரி,
1: பாடல் பூவிழி வாசலிலே. யாரடி வந்தது?
0: கண்டிப்பாக உங்களுக்கு பாடல் கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.

குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் யாருடைய பாடல்? நெல்லை ராஜேஷ் உங்களுடைய விருப்பத்தமான பாடல். சின்னத்தாய் படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் பாடல் நிறைய பேர் விரும்பி கேட்டு அனுப்பியிருந்தீங்க. உங்களுடைய விருப்பமான பாடல் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், உங்களுடைய பாடலும் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் இடம்பெறும். எதுலேயுமே ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் இல்லையாங்க, அதே மாதிரி தாங்க நம்மளுடைய பாடல் எப்போ வருங்கிற அந்த சுவாரஸ்யத்தோடு நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது வரும்போது அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இல்லையா, அந்த மகிழ்ச்சி தான் நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல். சின்னத்தாய் படத்திலிருந்து கேட்டிடையே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்

சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது

மேலாளர் திரு சுப்பாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக வாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிகா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா போனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் செவிக்கு விருந்தளிக்கும் விதமா வித்தியாசமான திரைப்புதிர்களையும் அட்டகாசமான பாடல்களையும் அள்ளித்தரும் நிகழ்ச்சி இது திரையருவி. ஆயிரம் பேர் நம்ம லைஃப்ல வந்து கமா போடலாங்க, ஆனா யாராலும் நம்ம லைஃப்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் பக்கத்தில் இன்னொரு ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வைங்க. அப்படி ஃபுல் ஸ்டாப் மேலே ஃபுல் ஸ்டாப் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்பவுமே நான் ஸ்டாப்பாக இல்லாமல் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதை வந்துட்டேன். நான் தான் உங்க தோழி ஐஷுவினு. எனக்கு தெரியற நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூப்பரான பாடல் வரிகள்லாம், இடைப்பட்ட பாடல் வரிகளை நான் ப்ளே பண்ண போகிறேன். அது என்ன பாடலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அது என்ன படம் அப்படிங்கிறதையும் நம்ம நேர்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. நாங்கள் ரெடியாக தான் மேடம் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 0462251632 அப்படிங்கிறனுக்கு டயல் பண்ணலாம், இல்லை 0462251633 அப்படிங்கிறனுக்கு கால் பண்ணி இன்றைக்கி நீங்கள் தெரியற நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பரான பாடல், அதுவும் மாலதி லட்சுமணன் அவர்கள் பாடின பாடலை தான் இந்த ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுகிறீங்க?
2: நலமா
1: இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்கான பாடல் ப்ளே பண்ணிடவா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, என்ன படம் தெரியுமா? படம் பேர் தெரியலையோ. சரி, பாடல் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். நெஞ்சத்தை இல்லாதே திரைப்படம். ஓகே, வாழ்த்துக்கள் பத்மா. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. முதல்லயே வந்து நம்ம ஈஸியான பாடலாக வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து பத்மா கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அடுத்ததான் யார் நிகழ்ச்சியில் கலந்துக்க வராங்க அப்படிங்கிறத கூட கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கட்டேரிப்பட்டி விஜயா.
0: கட்டேரிப்பட்டி விஜயா,

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, யார் நடிச்சது, என்ன படம்?
1: படம் பேர் தெரியல.
0: படம் பேர் தெரியல, எங்களுக்கு பாட்டு தான் மேடம் தெரியும், படம் பேர்லாம் தெரியாது அப்படிங்கிறீங்களோ? சரி, கார்த்திகும் கனகா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. சின்ன ஜமீன் திரைப்படம். ஓகே, சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. இன்றைக்கி நம்ம தெரியும் நிகழ்ச்சி ஃபுல்லாக அப்படி தான் இருக்க போது. நிறைய பாடல் வரிகளை உங்களுக்காக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது என்ன பாடலாக இருக்கும் அப்படிங்கிறத முதல் வரி மட்டும் இல்லாமல் அது என்ன பாடம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். கூடவே நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி முழுவதுமே வந்து மாலதி லட்சுமணன் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒரு அதிரடியான சூப்பர் ஹிட்டான பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. சங்கர் மகாதேவன் மற்றும் மாலதி லட்சுமணன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் திருடா திருடி திரைப்படத்திலிருந்து இதோ வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க.

0: கணக்கு பண்ணேண்டா.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேரம் சரியா 3:13 ஆகிட்டு இருக்க. நேர்கள் திரையரவு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் பாடல் வரிகள் கொடுத்து அது என்ன பாடல் அப்படிங்கிறத நேர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததான் யார் கால் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். யார் பேசுறீங்க? முருகன் பேசுறீங்க. சரி ஓகே, உங்களுக்கான பாடல் வரி கொடுத்துடலாமா?
1: கண்டுபிடிச்சிருவீங்களா?
0: சரி.

0: ஓகே, கேட்டிங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க, நம்ம அடுத்த நேரத்தை கேட்கலாம். ஓகேவா? நன்றி, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்த நேர் யாரும் வந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், நினைப்பில் வந்துட்டீங்க.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் சார் பேசுகிறீங்க?
1: குருவன் குட்டையில் முருகன் மேடம்.
0: முருகன் சார், பாடல் கேட்டிங்களா?
1: எந்த பாடல் மேடம் கேட்குறீங்க?
0: கேட்கலையோ.
1: ஆமாம்,

0: ஓகே, என்ன படம் தெரியுமா சார்? மாநிலலட்சுமணன் அவர்கள் பாடின பாடல் தான் இந்த ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர்கிட்டயும் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: கலைமலை ஜான்சி.
0: இல்லை, சரியாக உங்களுடைய பேச்சு கேட்கலையே. கொஞ்சம் நல்ல தெளிவான இடத்துக்கு வந்து பேசுங்க. இப்போ சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
1: நான் கலைமலை ஜான்சி.

0: இன்னொரு இவங்க பேசுற உங்க பேரு எங்களுக்கு சரியா கேக்கலமா?
1: ஐயோ, கழுகுமலை ஜான்சி.
0: கழுகுமலை
1: ஜான்சி.
0: சரி, கழுகுமலையில இருந்து ஜானகி. ஓகே, ஜான்சி மேரி. ஓகே, கரெக்டா புரிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பாடல் பிளே பண்ணவா?
1: பண்ணுங்க.
0: ஓகே, இருங்க.

0: ஓகே, என்ன பாடல்?
1: ரஜினி பாட்டு.
0: ரஜினி பாட்டு, கரெக்டு.
1: இந்த இது பார்வதி.
0: சரி, ஓரளவுக்கு வந்துட்டீங்க. என்ன படம், என்ன பாடல் தெரியலையே, அதான் மேடம் எனக்கு தெரியல. அப்படி
1: இதுக்கு முன்னாடி எல்லாம்
0: படப்படலாம், படப்படப்பா பேச வேண்டாம். ஓகே, என்ன பாடலும் தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சி கேளுங்க, நம்ம அடுத்த நேரத்தையும் கேட்டுடலாம். ஓகேவா? நன்றிம்மா, நன்றி. ரஜினி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது என்ன படம் என்ன பாடல் அப்படிங்கிறத யார் சொல்ல போ காத்திருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வாங்க. பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் அவர்களுடைய செயலா அறிவுமதி அவர்களுடைய வரிகளெல்லாம் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் மற்றும் மாலிதி லட்சுமணன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் இதோ.

0: சிவன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 3:23 ஆகிட்டு இருக்கு. நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில அடுத்துதான் யாரு பேச காத்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கண்ணன்,
0: கரிசலூர். கண்ணன், ஓகே சார். நான் என்ன பாடல் பிளே பண்ணேன்னு தெரியுமா? ஓகே, எஃப்எம் சவுண்டு குறைச்சிருங்க. சரி, இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிருங்க.

0: என்ன படம் சார்?
1: சிவா படம் மேடம்.
0: சரி,
1: என்ன
0: இருக்கு சொல்லுங்க, பாடுங்க. அதேதான் அதேதான், சூப்பரா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேர் யாரு அப்படிங்கறத கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சுந்தர் சார், எப்படி இருக்கீங்க?
2: போறேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல். ஓகே சார், ஓகே கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: மேடம்
0: என்ன படம்?
1: படம் பேர் தெரியல.
0: சரி, பாட்டு? என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறீங்களா? என்ன தடவை பிளே பண்ணா சொல்லிடுவீங்களா? ஓகே.

0: என்ன பாடல் சார்? இருக்கீங்களா சுந்தர் சார்? ஆ, இருக்கீங்களா லைன்ல? ஓ, பாட்டு என்ன அப்படிங்க பாடி பார்த்தீங்களோ?
1: ஆமா.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இல்ல இல்ல மேடம், சத்தம் வரல.
0: சரி, ஓகே, அடுத்த நேரத்தை கேட்குறேன். நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்த நேர் யார் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார்
2: பேசுறீங்க?
0: தென்காசி ரவி சார்.
2: சொல்லுங்க மேடம்.
0: பாட்டு கண்டுபிடிச்சிங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
0: ஓகே, சொல்லிருங்க.
2: படம் சிறையில் பூத்த சின்னமலர்.
0: ஓகே.
2: வாசே கருவே பிளே பாட்டு.
0: அதேதான். சூப்பர் சூப்பர், பாடுங்க பாப்போம்.

கூடவே லட்சுமி அதாவது மாலதி லட்சுமணன் அவர்கள் பாடின பாடலை கேட்டு ரசிக்க போறீங்க. அந்த வகையில் அடுத்ததா என்ன பாடல் இந்த திரைப்படத்துல இருந்தது அப்படின்னா, தீனா அவர்களுடைய இசையில தான் கேட்க போறோம். சங்கர் மகாதேவன் மற்றும் மாலதி லட்சுமணன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ வந்துட்டே இருக்க. திருப்பாச்சி திரைப்படத்தில் அதை கேட்டுவாங்க.

ஓகே, குட் நைட். இரவா.

0: தாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் சரியா 3:31 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் திரையரவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம திரையரவு நிகழ்ச்சியில அடுத்துதான் யாருங்க பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐஷி மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலியில இருந்து வினீத் பேசுறேன்.
0: வினீத், உங்களுக்கான பாடல் பிளே பண்ணிடலாமா?
1: கொடுக்கலாமே.

0: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ம், கண்டுபிடிச்சாச்சு.
0: என்ன பாடல், என்ன படம்?
1: பூவே உனக்காக எழுந்த ஆனந்தமாக.
0: ஓகே, சூப்பராக சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்ததாக யார் பேசுகிறாங்க, பாடலை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் மாரியப்பன் பேசுகிறேன், பாவூர் சித்திரத்துலேருந்து.
0: பாவூர் சித்திரத்துலேருந்து மாரியப்பன் சார், பாடல் ப்ளே பண்ணவா?
2: ஆ, ப்ளே பண்ணுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: மேடம் இது சுந்தரா டிராவல்ஸ்ல இருந்து முரளி படிப்பா. என்ன பாட்டு தெரிய மாட்டேங்க.
0: என்ன பாட்டு தெரிய மாட்டேங்க?
1: சந்தனம் பூசிய செண்பகமேனர்.
0: நீ சந்தனம் பூசிய அதே பாடல் தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்க பேர் இருக்க சொல்லுங்க.
1: என் பேர் மாரியப்பன்.
0: மாரியப்பன் சார் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. நவநேர்கள் சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேக்கலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: துப்பாக்குடியில
0: இருந்து ஆதி சார்.
2: பாடல்
0: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கேன்.
0: ஓகே, பாடல் ப்ளே பண்ணவா?
2: ப்ளே பண்ணுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வாத்து, இது வாத்து கூட்டம்.
0: ஆ, ஃபர்ஸ்ட் லைன்.
1: படம் பேர் வர மாட்டேங்க.
0: படம் பேர் வரல, ஃபர்ஸ்ட் லைனும் வரலையே. நீங்கள் இடையில உள்ள நீங்கள் வந்து அதில் வந்து ஹீரோ பாடக்கூடிய அந்த லைனை பாடுனீங்க.
1: ஆ, சரிங்க மேடம்.
0: தெரியலையா ஃபர்ஸ்ட் லைனு?
1: தெரியலையா?
0: சரி, நானே சொல்லிடுறேன். யாரும் விளையாடும் தோட்டம், நாடோடி தென்றல் திரைப்படம். ஓகே சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. அவங்க வந்து அது சொல்லாமல் ஆத்தி இது வாழ்த்து கூட்டோ அப்படின்னு கார்த்திக் அவர்கள் பாடுவாங்க இல்லைங்களா, அதை வந்து பாடிட்டாங்க. இருந்தாலும் சரியான பதில் தான். அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது. 3:35 மணி சர்மா அவர்களுடைய இசையில் பா விஜய் அவர்களுடைய வரிகளில் உதித் நாராயணன் மற்றும் மாலதி லட்சுமணன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்று உங்களை நண்பன் ஆகாஷ்வாணி 102.6 நேர்கள் தெரியறவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பாடலோடைய இடைப்பட்ட வரிகளை கொடுக்குறேன். அது என்ன பாடலும் அது என்ன படம் அப்படிங்கிறதையும் நேர்கள் கடைபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் யாரு எங்களுக்கு பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? தாலயத்துல இருந்து பானு பேசுறீங்களா? பானு ஏன் இவ்வளவு அமைதியா பேசுறீங்க? ஓகே, உங்களுக்கான பாடல் பிளே பண்ணவா? கேளுங்க.

0: வணக்கம். ஓகே, அவங்க கால் பண்ணிட்டு அங்க உள்ள யார்ட்டயும் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நீட்டு கேக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நீதா சீரவன். நல்லா இருக்கீங்களா?
0: யார் பேசுறீங்க?
1: மகிமைதாஸ். மகிமைதாஸ்.
0: மகிமைதாஸ். வீரபாண்டிய புலிக்களம். ஓகே சார். ஓகே,
1: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்ல பாட்டா போயிட்டு இருக்கு. இடைக்கால பாட்டா கேளுங்க.
0: ஓகே, இடைக்கால பாடல் தான் நான் உனக்கு கேட்டேன். முதல்ல வந்த நேருக்கு தெரியல, இப்ப நீங்க சொல்றீங்களான்னு பாக்கலாம். ஓகேவா?
1: குடுங்க பாப்போம்.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன், இந்த பாட்டு கேட்ட மாதிரியே இல்லை.
0: கேட்ட மாதிரியே இல்லையா?
1: இன்னொரு
0: தடவை ப்ளே பண்ணவா?
1: இல்லை, நான் அந்த பாட்டு கேட்ட மாதிரியே இல்லை.
0: சரி, அடுத்த நீட்ட கேட்டலாம். உங்க பேர் மட்டும் இருக்க சொல்லுங்க. ஓகே, அவங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த நீட்ட கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சத்தியமா தெரியல.
0: சத்தியமா தெரியலையா? அவ்வளவு டஃபாவா இருக்கு. இன்னொரு தடவை ப்ளே பண்ணா சொல்வீங்களா? சரி, இல்லைனா யார் நடிச்சதுன்னு சொல்றேன். முரளியும் சாரதா அவங்களும் நடிச்சிருப்பாங்க.
1: சாரதாவா?
0: ம், முரளி, செந்தில், கவுண்டமணி, சாரதா, பிரீதா, விஜயகுமார் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க.
1: இதேமா மேடம்?
0: இல்லையா?
1: இல்லையா? புது வசந்தமும்
0: இல்லை. புது வசந்தமும் இல்லை. சரி, நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. தெரிலனா என்ன பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன்.
1: சரி, ஓகே.

0: ஓகே சார். என்ன படம்?
1: முதல் வரிய நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லிடுறேன்.
0: முதல் வரிய நான் சொல்லணுமா? சரி, என்ன படம்னு சொன்னா சொல்றீங்களா?
1: ஆ சரி சொல்லுங்க.
0: படம் வந்து மணிக்குயில்.
1: மணிக்குயில் சுக்கிதோடி அந்த படம்.
0: அது இல்ல, அது இல்ல. இது காதல் நிலவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும்.
1: காதல் நிலவா?
0: சரி ஓகே, பரவாயில்ல. அழகான முயற்சி சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியிலையும் சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காம இதோ வந்துட்டே இருக்கு. என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, சுரா திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். மணி சர்மா அவர்களுடைய இசையில, கபிலன் அவர்களுடைய வரிகளில் நவீன் மாதவ் மற்றும் லட்சுமி மாதவன் மாலதி லட்சுமணன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். நேரம் சரியாக 3:45 நிமிடத்தில் கேட்டு வாங்க.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களே, இன்று மாலை 4:02 பொதுகித்தும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதில் நிறைய கேள்விகளும் கேள்வி புதிர்களும் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம். கூடவே சூப்பரான ஃபோக் சாங்ஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மாலை 5:02 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி, அதில் இன்னைக்கு எதை பத்தி ஞாபகப்படுத்த போறோம், நினைவலைகளை தூண்ட போறோம் அப்படின்னா, ஆடி மாத திருவிழாக்களில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை தான் நேர்களையும் கூட பகிர்ந்துக்க போறாங்க. கூடவே 80களில் வளம் வந்த இடைக்கால பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. நேரம் இப்போ 3:50 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் திரையரவி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்துதான் யார் எங்கிறது பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கள்ளிக்குறிச்சி செல்லப்பா சார். ஓகே, உங்களுக்கான பாடல் பிளே பண்ணிடவா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆ கண்டுபிடிச்சிட்டேம்மா.
0: ஓகே, ஈஸியாக கொடுத்துட்டேன், சரி சொல்லிடுங்க.
1: பாண்டியன் படத்தில் பாண்டியன்
0: பாண்டியனின் ராஜ்யத்தில் அதே பாடல் தான், கரெக்டாக சொல்கிறீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றிமா.
0: நன்றி. செல்லப்பா சார் சரியான பதில் சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வரக்கூடிய நேர்கள் சரியான பதில் சொல்கிறாங்களான்னு கேட்போம். வணக்கம். ஓகே, அவங்க இனிப்பு கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அடுத்ததாக யார் பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம் வணக்கம், பாப்பான்குளம்.

0: படம் வர மாட்டேங்க, என்ன படமே அப்படிங்கிறீங்களா? சரி, அடுத்த நேரத்தை கேட்கலாம் சார். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: ஜெயக்குமார் சார்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சவிக்குமா இருக்க, ஜில்லு இருக்க, எல்லாரும் ஒரே குற்றாலத்துக்கு வாங்க.
0: குற்றாலத்துக்கு வந்தா வெள்ளம்ல மழை பெய்யுது இல்ல?
1: வெள்ளம் எல்லாம் இல்ல, நீங்க வரதே குளிக்கலாம்.
0: குளிக்கலாம், சரி ஓகே, வந்துடலாம். இப்ப பாடல் நான் பிளே பண்ண, அது கேட்டீங்களா?
1: காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையா
0: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே, அது கண்டி லைன் பிடிச்சி வந்தீங்களோ?
1: ஆமா
0: கரெக்டா சொல்றீங்க. என்ன படம் சார்? மேலகரம் ஜெயக்குமார் சாரும் சரியான பதில் சொல்றாங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும், சரியான பதில் சொன்ன நேர்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் நன்றிகள் எல்லாத்தையுமே தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் மாலதி லட்சுமணன் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறோம். சச்சின் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக அதுவும் வந்துகிட்டே இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில் பாடலை கேட்ட ஸ்டுடியோ தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேர்களை குறித்த பாதலோடு நிறைவேறுகிறது இன்றைய திரையரவு நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, அடுத்த வாரம் சனிக்கிழமையும் இதே மாதிரி சூப்பரான பாடல்களை கட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வருவேன். அதனால் அடுத்த வாரமும் இந்த மாதிரி கேம் ஷோ இருக்கும். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து 4:30 பொதுகை தும்பி நிகழ்ச்சி இருக்கு. கூடவே அதில் சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. விதவிதமான விளையாட்டுகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ

கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங் நேர்களே. நேரம் சரியாக 4:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்கறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் மத்தியாலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்பலி 102.6 மெகாஹெர்ட்ஸில் பொதுகை தென்றலோடு காற்றிலே தொழில் இசைப்பாடும். இது பொதுகை தும்பி நிகழ்ச்சி. இன்னைக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டோம். நான் உங்கள் அன்பு தொழில் ஐஷுவினோ மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: அண்ணா,
1: என்னம்மா,
0: கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
1: இல்லை, கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் ஏதோ ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்க.
0: ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு டைலாக்?
1: ஆமாம், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதனால அப்படி சொல்கிறேன்.
0: ஓகே.
1: அதாவது வந்தான், இருந்தான்,
0: சரி
1: போனான்,
0: ஓகே,
1: திரும்ப வந்தான், இருந்தான், போனான்,
0: ரிப்பீட்,
1: வந்தா. கரெக்ட். பத்தியா, நீ சின்ன பிள்ளைல, அதனால கரெக்டா சொல்லிட்டேன்.
0: சரிண்ணா.
1: அது மாதிரி ஏதோ நேத்து தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுகை தும்பி நடத்தின மாதிரி இருக்கு.
0: அது மறுபடியும் ரிப்பீட்.
1: அவன் திரும்பியும் வந்தா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட சந்தோஷம் தான்மா.
0: ஓகேண்ணா.
1: ஆமா, இன்னைக்கு நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா, அதே ஆர்வத்தோட தான் நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: நானு நிச்சயமா நிச்சயமா
0: விளையாடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விதிமுறைகள், ரூல்ஸ், ரெகுலேஷன், டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸ்
1: இதெல்லாம் இருக்கும். ஞாபகப்படுத்தணும் இல்லையா?
0: ஒண்ணுமே கிடையாது நேர்களே. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம், நீங்க எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க. இப்ப முதல்ல வந்து என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன். அதே மாதிரி அண்ணன் கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அண்ணன் திருப்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்படிதான் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்க போகுது. கூடவே சூப்பரான ஃபோக் சாங்ஸும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை தான் இன்னைக்கு கேட்டு ரசிக்க
1: போறீங்க.
0: முதல் நேர்கிட்ட பேசிடலாமா?
1: கண்டிப்பாமா.
0: வணக்கம்.
2: ஹலோ, அம்பு,
0: யார் பேசுறீங்க?
2: பேசுமா? மம்சாபுரம் அன்பு.
0: மம்சாபுரம் அன்பு?
2: ஆமாமா.
0: ஓகே, அன்பு சார்.
2: ஆ, சொல்லுங்கம்மா.
0: ஓகே, யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
2: நான் கேக்க, ஐயா சுப்பிரமணிய ஐயா கேக்க.
1: அப்படியா? சரி, கேளுங்களே.
2: ஒட்டகமா? இல்ல இல்ல.
1: அப்புறம் நின்றுக்கிட்டே தூங்குறது, அது யானை கூட படுத்துருமே. அப்படியா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறிப்பு
2: சொன்னோம்னா
1: அப்படி ஒன்று
2: இருக்கேன்னா?
1: ஓ, சரி, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய மனசு.
2: குதிரை
1: வந்து படுக்க

0: படுக்காது என்ன?
1: படுக்கவே படுக்காது.
0: ஓஹோ சரி ரைட்டு. ஒரு நல்ல புதிய செய்தி நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன். சரி இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட கேட்க
1: போகிறேன்.
0: அதாவது ஒரு டயலாக், அந்த டயலாக் வந்து ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற டயலாக்காக இருக்கும், வசனம். அது முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு. இந்த வால்யூம் குறைங்களேன், கொஞ்சம் சத்தம் குறைங்க. இல்லை ரேடியோ பக்கம் நிற்காதீங்க, அது கேட்கறதுக்கே நல்லா இருக்காது. சரியா? ஒரு வசனம், வசனம் முடிந்த உடனே ஒரு சிறப்பான பாட்டு, ஒரு பிரசித்தி பெற்ற பாட்டு, ஃபெமிலியர் சாங், புகழ் பெற்ற பாட்டு. என்ன ரெண்டு பாட்டு சொல்லுங்க. ஏதாவது ஒரு வசனம், அந்த வசனம் முடிஞ்ச உடனே ஆஹா இது இந்த பாட்டுல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு
1: சொல்லுங்களேன். கையில கயிறு போட்ட
0: இன்னொரு பாட்டு ஒரு பாட்டு
1: சொல்லுங்களேன்.
0: நேத்திக்கு நிகழ்ச்சி கேட்டீங்களா? ஒரு பாட்டு வந்து திருமண பாடல் சொல்லும்போது ஒரு பாட்டு சொன்னாங்க. என்ன டயலாக்? ஆனந்தா ஆனந்தா ஆனந்தா ஆனந்த கண்ணீர் ஆனந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவருக்கு தங்கை. சரியா? ஆமா ஆனந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்பவும் ஆனந்த கண்ணீரை தான் நான் பார்க்கணும்.
2: சரியா?
0: ரொம்ப அருமையா பங்கெடுத்தீங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. வந்து ஒரு மதிப்பெண் அவருக்கு, ஒரு மதிப்பெண் வந்து நமக்கு.
2: ஓகே,
0: அப்படி வச்சுக்கலாமா?
2: கண்டிப்பா கொடுத்தாச்சு.
0: சரிம்மா,
2: அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம்.
0: ஹலோ.
3: அன்பு சகோதரி எழுத்து பிரமணி அவர்களுக்கும், அன்பு சகோதரி ஐஸ்வர் வினோ அவர்களுக்கும், மாநாட்டுக்கள் குற்றால அன்பான் நேயர் அம்பலவாண்டன்
0: வந்தாச்சு.
3: பிறகு
2: ஒரு வாரத்துக்கு பிறகு
3: ஒரு வாரம் லீவு
2: போனீங்க, லீவ் விட்டு.
3: ஆமா, விசேஷம் என்னமா?
2: சரி,
3: இன்னைக்கு டைம் கிடைச்சி வந்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான்.
0: சரி சரி,
2: சூப்பர் சூப்பர்,
0: பிஸியா இருந்திருக்கீங்க.
3: ஆமா பிஸிதான்.
0: சரி ரைட், கேட்கலாமா?
2: யார்ட்ட கேள்வி கேட்க போறீங்க? என்கிட்ட தான் கேட்கணும்.
3: அப்படியா?
2: ஆமா,
0: நான் வந்து ஏற்கனவே கேட்டு முடிச்சாச்சு.
2: ஆமா
3: அப்படியா? சரி, அப்ப ஐஷமா கேட்கணுமோ?
2: ஆமா கேளுங்க ஃபர்ஸ்ட்.
3: நான் கேட்கலாமா?
2: கேளுங்க.
3: சரி, அதாவதுமா இந்த காவிரின்னு ஆரம்பிக்கிற பாட்டு பிடிங்கப்பா, ஒரு அஞ்சு பாட்டு.
0: அப்படி சூப்பர்.
3: காவிரின்னு ஆரம்பிக்கணும்.
2: காவிரின்னு ஆரம்பிக்கணுமா?
3: காவிரியோ, ஆமா காவிரியோ, காவேரியோ ஏதோ ஒண்ணு.
0: எப்படி ஒண்ணு?
3: அஞ்சு பாட்டு பிடிங்க பாப்போம்.
2: காவேரின்னு ஆரம்பிக்க கூடிய பாடலா?
3: ஆமா ஆமா ஆமா.
2: காவேரி தெரியலையே எனக்கு, கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன்.
3: சார் கேட்டா டப்பு டப்புன்னு அடிச்சுவா, அதை கேள்வியை மாத்திட்டேன். அவ்வளவு ரெண்டு கேள்வி போயிருக்காரு உங்களுக்கு.
0: அது சரி, அது சரி,
3: அது வேற கேள்வி.
2: காவேரி கரை இருக்கு.
0: காவேரி ஓரம் கதை சொன்ன காதல், காவிரி பெண்ணே
3: வாழ்க. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு.
0: ஆமா,
3: காவேரி கரை ஓரத்திலே ஏலாளம்படி
0: ஏலா.
3: காவிரி கரையின் ஓரத்திலே ஞானம் வந்தது தோழியே.
2: இந்த பாட்டு தெரியும், ஆனா யோசிச்சேன்
0: எனக்கு.
2: சரி
0: அருமை. அப்ப வந்து உங்களுக்கு தான் மதிப்பெண்.
3: காவிரி சார்,

0: காவிரி நகரின் கடற்கரை ஓரத்தில் மாதவி வாழ்ந்து வந்தார்.
1: எல்லாமே வந்து அந்த பூம்புகாரம் ஒட்டின பாடல்கள் தான். நீங்க கேளுங்கம்மா சார்ட்ட.
2: சரி, உங்களுக்கு கேட்கலாமா? சரி, குற்றாலம் அமலாவணன் சார்னாலே ஏதாவது ஒரு புதிர் தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
0: அப்படியா? தெரியும்
2: தெரியும். சரி, கொடுத்துடலாமா?
0: நீங்க
2: என்ன கண்டுபிடிச்சிருவீங்க, அதனாலதான் நான்கு எழுத்து வார்த்தை. ஓகேவா?
0: சரி,
2: ஓகே. முதல் இரண்டு, அதாவது முதல் எழுத்தும் நான்காவது எழுத்தும் ஒரு உயிரற்ற ஒரு பொருள் பொருளை குறிக்கும்.
0: உயிரற்ற பொருள்.
2: ஆமா, முதல் எழுத்தும் நான்காவது எழுத்தும்.
0: சரி,
2: மூன்றாவது எழுத்தும் நான்காவது எழுத்தும் நம்ம முகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகத்தை குறிக்கும்.
0: முகத்துல ஒரு உடம்புல ஒரு பாகமா?
2: ஆமா, மூன்றும் நான்கும். இப்ப வந்து மூன்று ஒன்று நான்காவது எழுத்து, மூன்றாவது எழுத்து, ஒன்றாவது எழுத்து, நான்காவது எழுத்து. இது வந்து காலை நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
0: காலை நேரமா?
2: காலை, காலை, காலை பொழுது குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆமா,
0: ரெண்டு மூணு நாலாமா?
2: ஒன்னும் நாலும் சார், உயிரற்ற ஒரு பொருள்.
0: சரி,
2: மூணு நாளும் நம்ம உடல்ல ஒரு பாகம், அதுவும் முகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகம்னு சொல்றேன். மூணு ஒன்று நான்கு, இது வந்து காலை நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
0: உடம்புல ஒரு உறுப்பு கண் போட்டாத்தும் கண் பால் காலங்களா இல்லையே?
2: என்ன சார்?
0: காலங்கள் வருமோ?
2: காலங்கள் வராதே, காலங்கள்னா ஐந்து எழுத்தாயிருமே.
0: பல்லு
2: வந்து மூணு நாளும் பல்லு வயல இருக்கு. மூணு ஒன்று நான்காவது எழுத்து வந்து காலை நேரத்தை குறிக்கும்னு
0: சொல்லியிருந்தேன்.
1: நம்ம கேட்க மாதிரியே அவங்களை கேட்டு உங்கள்ட்ட இருந்து மதிப்பெண் வாங்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
2: நன்றி சார, நன்றி,
0: நன்றி, நன்றிமா,
2: நன்றி. நல்லா முயற்சி பண்ணாங்க.
1: ஆமா, நிச்சயமா.
2: ஓகே, நான் தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசுவோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் கேட்க போகிறோம். மூவி இந்த திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் வருது, கேட்டுவாங்க.

0: திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியா 4:19 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நேர்கள் புதியதுமி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. புதியதுமி நிகழ்ச்சியில் சூப்பராக நேர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462251 3 அப்படிங்கிறதுக்கு கால் பண்ணலாம். இல்லை 0462251 3 அப்படிங்கிறனுக்கு கால் பண்ணி நேர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறத கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? மீனாட்சிபுரத்துல இருந்து யாழினி பேசுறீங்க. யாழினி இதுக்கு முன்னாடி
1: பேசிருக்கீங்களா?
0: பேசிருக்கீங்க. ஓகே, என்ன படிக்கிறீங்க?
1: நான் காலேஜ் படிக்கிறேன்.
0: காலேஜ் படிக்கிறீங்க, ஓகே சூப்பர். யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
2: உங்ககிட்ட தான்.
1: நீங்களே கேளுங்க.
2: நாம நீங்களே கேளுங்கம்மா.
0: சரி, காலேஜ் படிக்கிறேன். ஆ,
1: நான் ஒரு ஜோக் சொல்றேன், கேக்குறேன் கேள்வி.
0: ஓகே,
1: ஒரு ஃபன்னா ஒரு கேள்வி கேக்குறேன்.
0: சரி.
1: அதாவது ஒரு பையனுக்கு வந்து அடிபட்டிருக்கு. அது எதனால அடிபட்டுன்னு கேக்குறாங்க.
0: ஓகே.
1: அப்புறம் அந்த பையனுக்கு எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். அது என்ன சொல்லுங்க?
0: அடிபட்டுருச்சு.
1: எதனால அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சு, அப்புறம் அந்த பையனுக்கு எந்த ஊர்ல இருந்து அந்த பையன் வந்திருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான்.
0: ரெண்டுக்கும் ஒரே ஆன்சரா? புத்தூரா? சரி, ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
1: ஈஸி தான்.
0: ரொம்ப ஈஸி தானா?
1: க்ளூ
0: கொடுங்க.
1: சொல்லிடுறீங்களே. ஐயோ,
0: சரி நீங்க கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்.
1: அப்படியா? அது வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க.
2: தெரிஞ்சுட்டா? அழகு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, நான் சொல்லட்டுமா?
0: என்ன சொல்லிருங்க?
2: ஆமா, செங்கல் பட்டு.
0: செங்கல் பட்டு. செங்கல்

0: அடிபட்டுருச்சு.
1: என்ன
0: கேள்வி அப்படினா, உங்களுக்கான கேள்வி வந்து, இலை இருக்கும் கிளை இருக்காது, ஒரு விடுகதை ஓகேவா. பூ இருக்கும் ஆனால் மனம் இருக்காது, ஸ்மெல் இருக்காது. காய் இருக்கும் விதை இருக்காது. பட்டை இருக்கும் ஆனால் கட்டையாக இருக்காது. கன்று உண்டு ஆனால் அது பசுவும் இல்லை.
2: அப்படிதான் பெருசா இருக்கம்மா.
0: சரி, இது வந்து ஒரு க்ளூவும் கொடுத்துட்றேன். ஒரு மர வகையை சார்ந்தது. ஆலமரம் இல்லையே, ஆலமரத்துல தான் கிளை இருக்குமே. ஆமா, இலை உண்டு கிளை கிடையாது. பூ உண்டு மனம் கிடையாது. காய் இருக்கும் விதை இருக்காது. பட்டை இருக்கும் ஆனா அது கட்டையா இருக்காது. கன்று உண்டு ஆனா பசு இல்லை. என்னது?
1: கருவேப்பிலை செடியா?
0: கருவேப்பிலை செடியா இல்லையே.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கோயில்பட்டி வட்டம்
2: வாராயன் தோழி வாராயோ, ஒரு பாட்டு சொன்னோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு, ஒரு டயலாக் சொல்லி பாட்டு. இன்னைக்கு தான் கேள்வி. வசனம் இப்படியே எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? வெரி குட், சூப்பரா.
3: ஒரு இதயம்
2: சரி,
3: ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும்.
2: ஆஹா ஆஹா, அருமை.
3: வார்த்தைக்கு வார்த்தை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. அப்படி பேசுறது நீயா இல்லை நானா? நீயா இல்லை நானா?
2: என் நெஞ்சம் கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா? அப்புறம் இன்னொரு பாட்டு.
3: இன்னொரு பாட்டு
2: அங்கதானே இருக்கான் சந்திரன்.
3: புரியலையே.
2: சரி, நான் ஒரு பாட்டு ஒரு வசனம் சொல்றேன், நீங்க அது என்ன பாட்டு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவீங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சரியா? மார்ஜியானா, மார்ஜியானா, உங்களுக்கு அளவில்லாத செல்வம் கிடைத்து விட்டது. இனி வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்போது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதல் காவியம் இனி ஏடு ஏடாக காற்றில் பறக்கும். என்ன பாட்டு சொல்லுங்க?
3: இது அலிபாபா 40.
2: என்ன பாட்டு?
3: அந்த பாட்டு வந்து
2: என்ன இவ்வளவு கிட்ட வந்துட்டு
3: நீங்க
2: ஒரு கேள்வி கேட்டுருங்க.
3: மேற்பட்ட அர்த்தம் வரும்.
2: சரி,
3: அரவம்,
2: அரவம், பாம்பு சத்தம்.
3: It's very good.

0: வேற
1: அதுக்கு அடுத்து குழல்,
0: குழல் குழல் வந்தது கூந்தலை குறிக்கும், அப்புறம் வந்து நம்ம ஊதுகிற குழலை குறிக்கும்.
1: வெரி குட், ரொம்ப பிரமாதம்.
0: போதுமா? அப்படியா, இன்னும் வேணுமா சொல்லுங்க, முயற்சி பண்ணுவோம். போதுமா?
2: ஐயா அடுத்து வர போது கேள்வி கேட்க வச்சுக்கோங்க.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது, ரொம்ப மகிழ்ச்சி.
2: எல்லாருக்காகவும் எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்தில் வந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி அம்மா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் கேட்டுவாங்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் சரியாக 4:33 ஆகிட்டு இருக்க பதிவு நிகழ்ச்சியோட தான் வச்சிருக்கீங்க அண்ணா. அடுத்த நேரம் பேசுவோமா?
1: ஆமா, ஆனாலும் நேர்கள் சில சமயங்கள்ல நம்மள வந்து உண்டு இல்லைன்னு பாத்துறாங்க.
0: அதேதான்,
1: அதே மாதிரி
0: கேள்வி கேட்கறாங்க.
1: ஆமா ஆமா ஆமா, இருந்தாலும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அடுத்த நேரம் நீங்க சொன்ன மாதிரி யாருன்னு பாத்துக்கலாம்.
0: ஓகேண்ணா. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ரொம்ப
1: சந்தோஷம். இப்ப வந்து சகோதரி கேக்கட்டுமா?
0: நான் கேட்கவா? சரி, ஒரு இரண்டு எழுத்து உள்ள மிருக பெயர்கள், அதாவது அனிமல்ஸோட பெயர்கள் வந்து ஒரு 5-6 சொல்லுங்க. 6 சொல்லுங்க.
2: மிருகத்தோட பெயர்களா?
0: ஆமா, அது டொமஸ்டிக் அனிமலா இருந்தாலும் பரவாயில்ல, வைல்ட் அனிமலா இருந்தாலும் பரவாயில்ல.
2: நாய்.
0: ஆ,
2: மீன்.
0: என்னது?
1: மீன் மீன்
2: மீன் மீன்
0: மீன். அது வந்து சரி, ஓகே எடுத்துக்கிறேன். ம், வேற
2: யானை.
0: ஆ,
2: இங்க வந்து முன்னாடி புலி.
0: ம்,
2: ஆடு.
0: சரி,
2: கரடி.
0: கரடி மூணு எழுத்துல.
2: பூனை.
0: பூனை, ஓகே சொல்லிட்டீங்க. 6 சொல்லிட்டீங்க. எலி. ஆ, ஓகே. 7 சொல்லிட்டீங்களா? சரி, என்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஈஸியா கொடுத்துட்டேன் இல்லையா?
2: இன்னொருக்கு
0: சொல்லுங்களேன், கேள்வியே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: சன்னல் பின்னல் கொடி,
0: சன்னல்
2: லிங்க கொடி, எண்ணப்படாத கொடி, என்ன கொடி?
0: எண்ணப்படாத கொடி, என்ன கொடி? ஏதாவது க்ளூ இருக்கா? உயிர் உள்ள பொருளா?
2: ஈஸியா கண்டுபிடிச்சிருவியாது. கண்டுபிடிக்கலையா?
0: இல்லையே.
2: எத்தனை பண்ணுங்க?
0: சொன்னேன். சரி சரி சரி சரி,
2: நீங்க கண்டுபிடிக்கிறேன்.
0: இல்ல இல்ல, நான் கொடின உடனே எதுவும் வேற எதுவும் யோசிச்சேன். நீங்க பாம்ப சொல்லிட்டீங்க.
2: என்ன ராவ முடியாதுல யாரும்.
0: சரி, ஓகே ஓகே.
1: ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு.
0: நன்றிமா,
2: நன்றி. அருமை
1: அருமை.
0: ஓகே, நான் அடுத்த நீட்ட பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்
0: வணக்கம்.
2: ஆ, என்ன ஐயா? குடும்ப ஏடே, எங்க அம்மா அன்புக்குற

0: ஐசோ மாட்டையும் கேஸ்ல கடையில வந்து பீ மரங்க நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கு மாமா, நலமா இருக்கோம். எப்படி இருக்கீங்க?
0: ஆ நல்லா நல்லா இருக்கு மா, நல்லா இருக்கு.
2: சாயா குடிச்சாச்சா?
0: கொஞ்சம்
2: சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்.
0: என்னமா
2: இப்ப கேள்வி கேட்டுருமா?
0: நான்
2: தான் கேட்க போறேன். ஒரு விடுகதை. பள்ளிகளில் குடியிருக்கும் கை, படிப்புக்கு உதவிடும் கை, கருப்பு நிற கை, அது என்ன கை?
0: அது வந்து நம்ம சாமி எழுதி போடலாம், கரும்பலகை.
2: அட்டே அப்ப
1: டைம் போடுவோம்னு போறதுக்குள்ளே சொல்றாங்க.
2: அப்ப எப்படி எப்படி இப்படி? அதே அப்ப நான் ரொம்ப ஈஸியா கேட்டேன் நல்லா கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா இப்ப நீங்க கேளுங்க.

0: முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு 8 பொங்கல், நேற்று 8 பொங்கல், அவ்வளவு சிறப்பா இருக்கும். பூக்குழி முடிஞ்சு மறுநாள் வந்து இந்த மஞ்சள் நீராட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். உண்மையிலே வந்து அன்னைக்கு வந்து எல்லா ஊர்ல இருந்து சொந்த பந்தங்கள் வந்து வீட்டுல எல்லாருமே வந்து அந்த ஒரு வாரம் வந்து தொழிலும் அப்படி ஒரு 15 நாளைக்கு முத விரதம்பிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து 8 பொங்கல் வரைக்கும் அந்த சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருப்பாங்க. ஊரே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கலகலன்னு இருக்க மாட்டோம்.
1: சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லும் போதே வந்து அந்த திருவிழா வந்து எவ்வளவு ரசிச்சு நீங்க வந்து கொண்டாடுறீங்கன்னு தெரியுது. ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க, அந்த சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போங்க, அதுதான் இதிலே வந்து பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வந்து பெரியவங்களாம் எப்படி நினைச்சாங்க அப்படின்னா, அந்த குட்டீஸ் தான் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் நினைக்கிறது என்ன அப்படின்னா, கோயில் திருவிழா எப்போ வரும், அந்த கடை அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு எப்போ இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வர்றது. அந்த பலூனாக இருக்கட்டும், அப்புறம் பஞ்சு மிட்டாயி, அப்புறம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து அந்த வாட்ச் மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயமா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டே போகலாம். அடுத்து வரக்கூடிய நேர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இனிப்பெல்லாம் வந்துட்டீங்க.
2: புன்னகையோ பூமலையோ பொங்கி வரும் தாமிரபரணியோ.
1: ஓகே, யார் பேசுறீங்க?
2: வடகர்னூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்.
1: ஐயா நலமா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: மா புறங்களும் அம்மாசி வருதுல்ல.
1: சரி,
2: ஏரல் சேர்மசுவாமி கோயிலுக்கு போவோம். திருச்செந்தூரம் போயிட்டு வருவோம்.
1: சரி,
2: காரையார் செருமித்தா ஐயனார் கோயில் அங்கதான் போவோம்.
1: எல்லா இடத்துக்கும் போயிட்டீங்க?
2: அங்க போவோம். ஒரு நாளைக்கு சேர்வலார் அணை, ஒரு நாளைக்கு காரையார் அணை. காரையார் அணைக்கு மேல பானத்திற்கு அருவின்னு
1: மேல இருக்கு,
2: மத்தாத ஜீவநதி சொல்லாங்க. அதெல்லாம் போய் குளிச்சுட்டுக்கோம். படகுலாம் போயிட்டு வந்தோம்.
1: போயிட்டு வந்தீங்க, சூப்பரா இருந்துச்சா?
2: குச்சில்லாம் சாப்பாடு 3 நேரம் பொங்குவாங்க. சாப்பிட வேண்டியது, குளிக்க வேண்டியது.
1: சரி,
2: சாமி ஆட்டம் எல்லாம் பாக்குறது. ஒரு நேரம் ராட்டணம் வச்சிருந்தாங்க, ராட்சதர் ஆட்டணம்.
1: சரி,
2: அதுல 200 ஆசை ஏறிச்சம் பாருங்க, நிறுத்தி விட்டாங்க. சீட கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி உச்சத்துக்கு கொண்டு விட்டாங்க.
1: அப்புறம்
2: உச்சிக்கு போனோடனே எனக்கு அப்படியே அத்தாவதுல தூக்கி எறிஞ்ச மாதிரி இருந்தது.
1: ஐயோ
2: அலறிச்சேன்.
1: சரி,
2: ஒண்ணு பிறகு இறங்கி வந்தேன். ஒரு ஞாபகப்படுத்திட்டேன்,
1: எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, நீங்க சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி ஐயா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகா வந்து நேயர்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். இப்ப நிகழ்ச்சியிலையும் பாடல் கேட்டு வந்துடலாம். முளைப்பாங்களையும் திரைப்படத்துல இருந்து பாடல் இதுவும் வந்துகிட்டே இருக்கா. மனோ மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் நேரம் சரி 5:41 கேட்டுவாங்க.

0: நேரம் சரியா 5:46 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோட தான் இருக்கீங்க. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில ஆடி மாத திருவிழாக்கள் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி தான் நம்ம நேர்கள் என் கூட பயத்திட்டு இருக்காங்க. கூடவே நிகழ்ச்சி போறவும் மனோ மற்றும் சித்ரா அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்ததா யார் பேசுறாங்க அப்படிங்கறத முதல்ல கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கருணாநிதி சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நானும் நலமா இருக்கேன். நீங்க வந்து எந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஆடி மாதம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த மாதிரியான விஷயங்கள் ஞாபகம் வருது?
1: அதுமா அந்த நம்ம முத்துமலையம்மன் கோயில்ல வந்து அப்போ வந்து இந்த வண்டி எல்லாம் பாருங்க, அந்த மரக்கட்டையில வண்டி இருக்கு. அந்த வண்டி எப்படியாவது எங்க அக்கா எங்க கூட்டிட்டு போவாங்க, சின்ன பிள்ளைங்க ஆட்டம் பிடிச்சி வாங்கிடுவாங்க.
0: சரி, நீங்க யாருன்னு சொல்லிருங்க முதல்ல.
2: முருகன் சார், ஓகே சார், சொல்லுங்க சார்.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: ஓகே, சொல்லுங்க சார்.
1: எங்க ஊர்ல திங்கள் செவ்வாய் போதல் மூணு நாள் கடை நடக்கும்.
0: ஓகே.
1: திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கும்பம், நைட்ல சப்பரம் எழுதிப்போம். அப்போ கோயிலுக்கு வரும்போது இந்த ராட்டுலதான் விளையாண்டு இருப்போம். இப்ப வந்து ஞாபகம் வருது,
0: அந்த ஞாபகம் வருது.
1: ஒன்பது ராட்டை பார்த்துட்டு போவோம்.
0: இப்போலாம் ஏறது இல்லை ராட்டில். சும்மா அப்படி ஒரு தடவை போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சார்.
1: உள்ள குச்சி குச்சி விளையாடுவாங்க.
0: ஓ சரி சரி சரி, ஓகே. அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகப்படுத்தியாச்சு. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி
0: நன்றி. நம்ம நேர்கள்லாம் சூப்பராக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்தில் அந்த பாடல் விதம் வந்துகிட்டே இருக்க, மனு மற்றும் ஜானகி, மனு மற்றும் சித்ரா அவங்களுடைய வாய்ஸில் கேட்டுவாங்க.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேரம் சரியாக 5:55 ஆயாச்சு. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. ஆடி மாத திருவிழாக்களில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அதை பற்றி அங்கே வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த நினைவலைகளை நேர்கள் என் கூட ஷேர் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை அப்படின்னு வந்து யோசிக்கிற மாதிரியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நேர்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தி அதில் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்கள் எல்லாருக்குமே நன்றி. நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கக்கூடிய நேர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடலும் இதோ வந்துகிட்டே இருக்கு. மனு மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் தான் நிகழ்ச்சி பூர்வம் கேட்டீங்க. நிகழ்ச்சி நிறைவான பாடலும் அதை தான் வந்துட்டுருக்கு. நானும் கிளம்புற மீண்டும் வேறொரு நாளில் அடுத்த வாரம் சனிக்கிழமை உங்கள் எல்லாரையும் காற்றலைகளை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வேணும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியிருக்கிறார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றிரவு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 313 ரன் எடுத்துள்ளது. மான்ட்ரில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, அந்தி மாலை பொழுதுல நான் வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு, சுந்தரி சோமசுந்தரம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா உங்களை மீட் பண்ணுற எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இப்போலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகளில் உங்ககிட்ட

பேசுறதுக்காக தான் நான் சுந்தரி சோமசுந்தரம் வந்தாச்சு. ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம் தான் சொல்லும் நீ யார் என்பதை அப்படிங்கிற பட்டினத்தார் அவர்களோட வரிகளில் இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தடவை தான் இல்லையா? அது ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். எதுக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்தி புண்படுத்துகிறமான வார்த்தைகள் பேசி அவ்வளவும் அவங்கள காயப்படுத்தணும்? அதனால் இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம ஜாலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 6:04. ஆறு 6:30 வரையிலும் நம்ம கேட்க போறோம் இறை வணக்க பாடல்களோடு பக்தி மாலை நிகழ்ச்சி.

நேரம் மாலை 6:19. இது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. கடவுளை வாழ்த்தி தொழும் பாடல்களோடு உலாவந்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. கேளுங்கள் நமது கிறிஸ்துவிடம், அப்பொழுது நம் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நாம் பெற்றுக்கொள்வோம்.

நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. இந்த பொன்னந்தி வேளையிலே நம் இறைவனை வணங்கித் தொழும் பாடல்களோடு உலா வந்து கொண்டிருக்கிறது. பிரார்த்தனை செய்வதில் ஒருபோதும் சலிப்படைய வேண்டாம். நாம் நினைக்காத விதத்தில் அல்லாஹ் நம் பிரார்த்தனைக்கு விடையளிப்பார்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை நிகழ்ச்சி.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் மாலை 6:30:47. நேர்கள் அடுத்ததா இப்ப 7 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம சுத்தி நடக்கிற செய்திகளை தான். செய்திகளை கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாடல் கேட்டு நம்ம அந்த என்ன தகவல்கள் அப்படின்னு கேட்டுடலாம். தனி ஒருவன் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இது நம்ம FM Rainbow 102.6.

நம்ம திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களோட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முஸ்லீம் சமுதாய பெண்கள் மற்றும் கிறிஸ்தவ சமுதாய பெண்களோட கல்வியை இடைநிற்றலின்றி உயர் கல்வி பயில ஊக்குவிக்க வேண்டும்னு சங்க நிர்வாகிகள் கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் மூலியமாக கிறிஸ்தவ வகுப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க, ஆதரவற்ற முதியோர், கணவரால் கைவிடப்பட்டவங்க, ஏழை பிள்ளைகளின் கல்வி உதவித்தொகை தேவை இருக்கிறவங்க, சிறு தொழில் செய்வோர் அப்படின்னு 14 பயனாளிகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதமும் 140,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினாங்க. இந்த நிகழ்வில் நம்ம மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர், மாவட்ட திட்ட அலுவலர், முஸ்லீம் கிறிஸ்தவ மகளிர் உதவி சங்கம் கௌரவ செயலாளர், கௌரவ இணை செயலாளர், உறுப்பினர்கள், பயனாளிகள், சிறுபான்மையின மத தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டாங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வாலுனியின் FM Rainbow 102.6.

நம்ம தமிழ்நாட்டின் கலை புலமைகளை மேம்படுத்துறதுக்கும் அதை பாதுகாக்கிற நோக்கிலையும் நம்ம கலைஞர்களோட கலைத்திறனை சிறப்பிக்கும் வகையிலையும் கலை பண்பாட்டுத்துறையின் கீழே மாவட்ட ஆட்சி அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வரும் மாவட்ட கலை மன்றங்களோட வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே கடந்த 2002 வரையிலுமே கலை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுறாங்க. அதில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 135 கலைஞர்கள் இதுவரைக்கும் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்ட சேர்ந்த பாட்டு, பரதநாட்டியம், கும்மி, கோலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், தோல்பாவை கூத்து, பொம்மலாட்டம், நையாண்டி மேடம், கரகாட்டம், காவடி, பொய்க்கால் குதிரையாட்டம், மரக்காலாட்டம், கோல்காலாட்டம், கழியலாட்டம், கணியான் கூத்து, ஓவியம், சிற்பம், அரசன், அரசியாட்டம், புலியாட்டம், காளையாட்டம், மானாட்டம், பாம்பாட்டம், ஆழியாட்டம், கைச்சிலம்பாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் வில்லிசை, இது மாதிரியான செவ்வியல் கலைகள், நாட்டுப்புற கலைகள்னு அனைத்து வகை முத்தமிழ் கலைகள்லையும் சிறந்து விளங்கும் கலைஞர்கள்ட்ட இருந்து இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. ஸோ வயது வாரியா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பட்டங்கள் வழங்கப்பட இருக்கு. அதாவது 18 உட்பட்ட கலைஞர்களாக இருந்தால் கலை இளமணி விருதும், அவர்களுக்கு 4000 ரூபாய் விருதும் காசோலையோடு சேர்த்து, அதே மாதிரி 19-35 உட்பட்ட கலைஞர்களாக இருந்தால் கலை வளர்மணி விருது 6000 ரூபாய், 36-50 உட்பட்ட கலைஞர்களாக இருந்தால் அவர்களுக்கு கலை சுடர்மணி விருதும் 10000 ரூபாய் பரிசும், அதே மாதிரி தான் 51-65 உட்பட்ட கலைஞர்களாக இருந்தால் கலை நன்மணி விருது 15000 ரூபாய், 66 மேற்பட்ட கலைஞர்களுக்கு கலை முதுமணி விருதும் 20000 ரூபாய் தொகைக்கான அந்த காசோலையும் வழங்கி கௌரவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு நீங்க தகுதியானவங்க, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கலைஞர்கள் தகுதியானவன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த விருதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். https://artandculture.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போய் நீங்க விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செஞ்சு அதை ஃபில் பண்ணி நீங்க வர்ற 20ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான அட்ரஸ் உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம், 870/21 அரசு அலுவலர் ஆ குடியிருப்பு, திருநெல்வேலி, தொலைபேசி எண் 04-462-290-1890 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பாக தொலைபேசி எண்ணில் கூப்பிடலாம். 04-292-1890-0462-209-01890 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி டீட்டெயில்ஸோடு சேர்த்து உங்களோட வயது சான்று, முகவரி சான்று, கலை அனுபவ சான்று, அதற்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமும் மஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் சேர்த்து சப்மிட் பண்ணணும். இப்போ அடுத்ததான் நம்ம பண்பலையில் கேட்க போகிறீங்க பாட்டு 3 படத்துலேருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் மாலை 6:52 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 தமிழை சுற்றி நடக்கிற செய்திகளில் தான் முக்கியமான தகவல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை அலுவலர்களால 81வது தேசிய மாதிரி ஆய்வு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இடம்பெயர்வு ஆய்வு மைக்ரேஷன் சர்வே, அது மட்டும் இல்லை சிட்டுவேஷன் அசஸ்மெண்ட் சர்வே, ஆல் இண்டியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே, இந்த மாதிரியான சர்வேக்கள்லாம் எடுக்கப்பட இருக்குது, ஆய்வு மேற்கொள்ளப்படுறாங்க பல்வேறு பகுதிகளில். அதில் இந்த மைக்ரேஷன் சர்வே கணக்கெடுப்புக்கு பார்த்திங்கன்னா, திடியூர், கூனியூர், கடையம், பெரும்பத்து, களக்குடி, தெற்கு கடையம், முன்னீர்பள்ளம், களக்காடு, செண்பகராமநல்லூர், அழகிய பாண்டியபுரம், கங்கை கொண்டான், நம்பித்தலைவன் பட்டயம், தரந்தனேரி, கூடங்குளம், இந்த 13 கிராம மாதிரிகள்லையும் நம்ம திருநெல்வேலி மாநகராட்சி, விக்ரமசிங்கபுரம் மற்றும் களக்காடு நகராட்சி, சேர மகாதேவி, ஈர்வாடி, திசையன்விளை, இந்த பேரூராட்சி பகுதிகளில் 16 கிராமப்புற மாதிரிகளிலையும் நடக்கிறது. அதே மாதிரி ஆல் இண்டியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே பார்த்தீங்கன்னா, அதுவும் சிச்சுவேஷன் அசஸ்மெண்ட் சர்வே கணக்கெடுப்புக்கு சடையநேரி, வைராவிக்குளம், தெற்கு வீரவநல்லூர், தெற்கு வள்ளியூர், அப்புவிளை, தோட்டாக்குடி, பாப்பன்குளம், விஜயநாராயணம் ஆகிய 8 கிராமப்புற மாதிரிகளிலையும், திருநெல்வேலி மாநகராட்சி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சி, ஏர்வாடி, பனகுடி, வடக்கு வள்ளியூர், திசையன்விளை, இந்த பேரூராட்சி பகுதிகளில் 12 நகர்ப்புற மாதிரிகளில் ஆய்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த ஆய்வு நடத்தப்படும் போது பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை சார்ந்த அலுவலர்கள் தேர்விடப்பட்ட மாதிரி பகுதிகளில் இருக்கிற வீடுகளுக்கு தரவுகள் சேகரிக்கிறதுக்காக வரும்போது பொதுமக்கள் உண்மையான புள்ளி விவரங்களை கொடுத்து நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு உரிய ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம மக்களால் கொடுக்கப்படுற புள்ளி விவரங்கள் எல்லாமே மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும்ங்கிற உறுதிமொழியும் சொல்லியிருக்கிறாங்க. குடும்ப வருமானம், குடும்ப செலவினம் தொடர்பான விவரங்கள் கேட்கப்படும் போது பொதுமக்கள் உண்மையான விவரங்கள் வழங்கும் பட்சத்தில் தான் அரசின் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும். அதனால் இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம மக்கள், நம்மளோட அதிகாரிகள், நிர்வாகிகள் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கரெக்டாக

தகவல்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பாடல் கேட்கலாம் குரு படத்திலிருந்து.

நீர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 தொடர்ந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 7:30 அசையஞ்சல், 8:05 இளங்காற்று, வேலை வரும் வேளை வேலைவாய்ப்பு செய்திகள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரலில் முல்லைப்பாட்டு, கார்காலத்து மழை மற்றும் தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள் கேட்கலாம். இனி நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:02 காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே. உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும். வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கு சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையிசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சட்டங்கள் குறித்த அறிவு சாமானிய மக்களுக்கு அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். காலை மணி 10:02 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:17 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். முற்பகல் 11 மணிக்கு அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். பகல் 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் முதலாக நீங்கள் தனியாக சென்ற பயண அனுபவம். 1 மணிக்கு நலம் தானா, கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து உடல் நலத்திற்கு பேக்கிங் சோடா ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்க இருக்கிறீங்க. 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். மணி 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பற்றி கேட்க இருக்கிறீங்க. 4:02 புதுகை தும்பி, மாலை 5:02 அரும்பு மொழிகள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் தெரிய இசை, 7:00

வகுப்பதற்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நெல் சாகுபடியில் ட்ரோன்களின் பங்களிப்பு. உரை வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஹேமலதா அவர்கள். நவீன முறையில் வான்கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹெச் ஹட்சன் அவர்கள். தொடர்ந்து இரவு மணி 8:05 இளங்காற்று, நாளை இரவு 9 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஒட்டக்கூத்தன் பாடலும் இரட்டை தாழ்பாலும், 10 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்களை தொடர்ந்து நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நிகழ்ச்சிகளையுமே கேட்டு ரசிங்க.

இரவு 7:01. கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இரவு 7:30 வரைக்கும் அறிவியல் தகவல்களோட திரு இசை தான் கேட்க இருக்கிறீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் நம்ம கண்ணால் பார்க்குற நிகழ்வுகளுக்கு காரணம் புரிய ஆரம்பித்தா நம்ம குழந்தைங்களுக்கு சயின்ஸ் அறிவியல் மீது அவ்வளோ ஆசையும் நாட்டமும் ஏற்படும். ஏன்னா நம்ம குழந்தைங்க அதிகமாக க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இது ஏன், அது ஏன், இப்படியே வந்துச்சு, அப்படியே வந்துச்சு. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ நம்ம பெற்றோர்கள் பார்த்தோன்னா எரிச்சல் படுவோம், எதுக்கு கேள்வியாக கேட்டேன் நான் கொள்கிறேன் அப்படின்னு. அப்படி இல்லாமல் அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு பின்னாடி என்ன பதில் இருக்கும், நம்மளும் தேட ஆரம்பிக்கலாமே. நம்மளும் குழந்தைகளோடு தேடி அந்த பதிலை தேட ஆரம்பித்தோன்னா அவங்க அந்த அறிவியல் சிந்தனையை நம்ம வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சிறு வயதிலே கேள்வி கேட்கும் போதே, ஏன் கேட்கிற, எதுக்கு கேட்கிற, சும்மா நோய் நோய்னு வராத அப்படின்னு நம்ம பேசணும்னா அந்த குழந்தைங்க அந்த யோசிக்கிறதையோ இல்லை தொடர்ந்து கேள்வி கேட்கறதையோ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பவுமே அவங்களோட அறிவியல் நாட்டமும் சிந்தனையும் குழந்தைகளுக்கு வளரணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான பொறுப்பு நம்ம பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு. அந்த மாதிரியான அறிவியல் சிந்தனைகள் டெய்லி லைஃப்ல, ஓ இதுல சயின்ஸ் ஃபேக்ட் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆச்சரியப்படுற தகவல்கள் தான் நம்ம பேச போறோம். பட் பாடல் கேட்டு வந்துடலாம் பவர் பாண்டி படத்துல இருந்து.

இப்போ உங்கள் முன்னாடி சூடான தண்ணியும் ரொம்ப கோல்டு வாட்டர் அதாவது குளிர்ந்த நீரும் வச்சிடலாம். இந்த ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தண்ணியில் எது வேகமாக உறைஞ்சி போகும், அதாவது அதிகமான பனி இருக்கிற இடம் ரொம்ப குளிராக இருக்கிற இடத்துல சூடாக தண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அது வேகமாக உறையுமா, இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப குளிர்ந்த தண்ணீர் வச்சுருக்கோமே அது வேகமாக உறையுமா? யோசிச்சு பார்த்தா டக்குன்னு எல்லாரும் என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக சூடாக இருக்க தண்ணியை விட அந்த குளிர்ந்த நீர் கூலாக இருக்கிற தண்ணி தானே வேகமாக உறைஞ்சி போகும், அதுதானப்பா உலக நியதி ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது தப்பு. என்ன அப்படின்னு ஷாக் ஆகுதா? ஆமாங்க, சூடாக இருக்கிற தண்ணி தான் வேகமாக உறையுமா. இதுக்கு பேர் பெம்மா எஃபெக்ட் அப்படின்னு சயின்ஸில் சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழே குளிர்ந்த நீரை விட சூடான நீர் தான் வேகமாக உறைந்து பனிக்கட்டியாக மாறக்கூடிய ஒரு விசித்திரமான இயற்பியல் ஃபிசிக்ஸ் நிகழ்வு தான் இந்த பெம்மா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த முரண்பாடான நிகழ்வை டென்சானியா நாட்டை சேர்ந்த எராஸ்டோ பெம்மா அப்படிங்கிறவர் சயின்டிஸ்ட் தான் 1963 நம்ம உலகிற்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதனால தான் அவர் பேரே இந்த எஃபெக்ட்டுக்கும் பெம்மா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இன்னும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டலாம். ஜீவா படத்திலிருந்து

நம்ம சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே இந்த ஏப்பம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது திடப்பொருட்களையும் அந்த திரவத்தையும் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதெல்லாம் ஈர்த்துட்டு நம்ம ஃபுட்டு ஃபுல்லாக அப்படி மென்று முழுங்குறோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கிற அந்த திடத்தையும் திரவத்தையும் ஈர்த்த பிறகு வாயு மட்டும் கேஸ் மட்டும் வாயிலிருந்து எஸ்கேபிசமாகி வெளியே வரும். ஸோ வாய் வழியாக அந்த கேஸ் வர்றது தான் ஏப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரி, நம்ம எர்த்தில் இருக்கோம், பூமியில் இருக்கோம், நம்மலாம் ஏப்ப விடுறோம், ரொம்ப நார்மல் தான். ஆனால் இதுவே விண்வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு போகிறவங்களுக்கு இந்த ஏப்பம் அப்படிங்கிறது விட முடியாது. அப்போ என்னப்பா சாப்பிட்டா அப்போ ஏப்ப வர்றது நார்மல் தானே, அப்போ அவங்க ஏப்ப விட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது என்னவா ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பமாக வராமல் வாந்தியாக மாறிடும். ஸ்பேஸில் உங்களால் ஏப்ப விட முடியாது, வாந்தியாக மாறும். ஏன் அப்படின்னா, ஏன்னா அதில் தான் புவியீர்ப்பு விசை இல்லையே, அதனால் விண்வெளி பகுதிகளில் திரவங்கள் திடப்பொருட்கள்லேருந்து வாயுவை பிரிக்க முடியாது, அதனால் அது கன்வெர்ட் ஆகி வாந்தியாகவே வந்துடும், கேஸ் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறது தான். சாரி சயின்ஸ், ஓ சாரி, இந்த சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வேளை இந்த தகவலை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னமோ அது சாப்பிடும்போது வாந்தி கிந்தி சொல்கிறியே அப்படின்னு நினைக்கி தப்பாக நினைக்காதீங்க. ஐ எம் ஸோ சாரி, இது வந்து ஃபேக்ட்டுங்க, சயின்ஸ் ஃபேக்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். சரி, அடுத்த பாட்டு தர்மதுரை படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டே ரசிச்சுட்டுங்க. இது நம்ம FM Rainbow 102.6.

இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் இரவு 7:19 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல்களோட திரை இசை. நம்ம வீடுகளில் அம்மா நிறைய நேரம் நம்ம அப்பா கிட்ட ஒரு விஷயத்துக்காக திட்டு வாங்குறத அதிகமாக பார்க்க முடியும். அதாவது அம்மா தான் அப்பாவை திட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு சாரி வச்சுருந்தல, ஒரு பட்டு

கூடவே ஆரஞ்சு கலரில் பீரோவில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வேறு ஒரு கலரை தூக்கிட்டு வருவாங்க. அந்த பச்சை கலரை தூக்கிட்டு வாங்க அப்படின்னா அது வேறையாக தெரியும். அந்த வயலட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அது அப்பா வேறு ஏதோ ஒரு கலரை தூக்கிட்டு வருவாங்க. இது வயலட்டா, இது ப்ளூ தானே, நான் கேட்டது வயலட்டு, ப்ளூக்கும் வயலட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்பாங்க. ஆனால் அப்பா வந்து எல்லாம் ஒரே கலர் தானே என்ன அப்படின்னு சொல்லணும். நிறைய வீடுகளில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒரு மனைவிகிட்ட வந்து கணவன் அதிகமாக திட்டு வாங்குறது இந்த கலர் ட்ரெஸ்ஸில் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம ஒரு கலரை சொன்னா அவங்க ஒரு கலரை எடுத்துட்டு வருவாங்க. சோ இத வந்து இனிமே மனைவிமார்கள் கணவர்களை திட்டக்கூடாது இந்த காரணத்துக்காக. அது எதனால இந்த ரீசனுக்கு திட்டக்கூடாது அப்படின்னா, ஏன்னா அவங்களோட குரோமோசோம்லேயே அந்த பிரச்சனை இருக்குங்க. சயின்டிஃபிக் ஃபேக்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ணங்களை கலர்ஸை வகைப்படுத்தி காணும் அந்த திறனானது மரபணுக்கள் எக்ஸ் குரோமோசோமில் தான் அதிகமாக காணப்படுது. ஸோ எக்ஸ் குரோமோசோம்கள்ங்கிறது பெண்களுக்கு ரெண்டும் ஆண்களுக்கு ஒன்று தான் இருக்கும், அது நார்மல் தான். ஸோ நமக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால தான் நமக்கு அதிகமாக கலர்ஸ், அதாவது பெண்களுக்கு கலர்ஸை வகைப்படுத்தி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குற திறன் ஆண்களை விட நம்மளோட உடல் அமைப்பு பெண்களுக்கு தான் அது அதிகம். அதனால தான் நம்ம வந்து கலர்ஸ் அதிகமாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஒரே ப்ளூ கலரில் எத்தனை இருக்கு, வயலட் பர்பிள் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். பச்சையிலையும் அந்த மாதிரி கிரீனில் இத்தனை கலர் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் ஆண்களுக்கு எல்லாம் ஒரே கலர் தான், சிவப்பு மஞ்சள் பச்சை தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு மூணு நாலு கலர் தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது அந்த வகைப்படுத்துகிற திறன் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம்ங்கிறது அது சயின்ஸுங்க. அதனால இனிமேல் மனைவிமார் கணவன்களை இதுக்காக திட்டாதீங்க.

அறிவியல் தகவல்களோட திரையிசை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த இப்போ நம்ம நிறைவாக ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா, நம்மளால் வந்து பால் பந்துகளை வந்து பறக்க வைக்க முடியும். நம்மளாலே அது பண்ண முடியும். இது வந்து எப்படி அப்படின்னா, இது எல்லாருமே லைஃப்பில் ஒன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஏன்னா கிரவுண்டில் அந்த ஃபுட்பாலையோ நம்ம வாலிபாலையோ ஏதோ ஒன்று விளையாடும் போது இதை கண் கூட நாம் உணர்ந்திருப்போம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் அத்லெட்ஸ்க்கு இதை நல்லா வந்து நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். எப்படின்னா, நம்ம பாலை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு சுழற்றிக்கிட்டே அதை கை விடுறோம். நம்ம கையிலேருந்து பாலை வந்து ரொட்டேஷனில் வெளியே விட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் பலத்தை காற்று வீசுது அப்படின்னா, அது டெஃபினட்டாக சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் படி என்ன அப்படின்னா, டக்குன்னு அது கீழே போய் விழாது. கண்டிப்பாக அந்த காற்றுலே தான் சுற்றும். இதை நிறைய பேர் நம்ம கிரவுண்டில் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம ரெய்லி இதை வந்து ஏகப்பட்ட பேர் ரியலைஸ் பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் அதை பண்ணி பார்த்ததில்லை அப்படின்னா, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா காற்றடிக்கும் போது பாலை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி அதோட வேகத்தில் விட்டு பாருங்கள். அது அப்படியே ஃபுல்லாக சுழண்டுட்டே இருக்கும் தவிர கீழே விழவே விழாது. இது வந்து பெர்னூலி தத்துவம்னு சொல்லுவாங்க. காற்று வேகமாக செல்லும் இடத்துல அழுத்தம் குறையும், மெதுவாக செல்லும் இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த அழுத்த வேறுபாடு காரணமாக பக்கவாட்டில் தள்ளப்படும் ஒரு விசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பெர்னூலி தத்துவம். அது மட்டும் இல்லை, இதை வந்து மேக்னஸ் விளைவு அப்படின்னு சொல்லி சயின்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் சுழற்றி கொண்டே பந்தை கைவிடும் போது பலத்த காற்று வீசும் பட்சத்தில் பறந்து போகும் அப்படிங்கிறது தான் அந்த மேக்னஸ் விளைவு. ஸோ இதை நம்ம நிஜ லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, கால் பந்தை வந்து சுழற்றி அடிக்கும் போது அது வளைஞ்சு போகிறதா இருக்கட்டும், டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் விளையாட்டின் போது பந்தோட திசையை மாற்றுறதா இருக்கட்டும், கிரிக்கெட்டில் நிறைய பேர் ஸ்விங் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த ஸ்விங்காக இருக்கட்டும், கோல்ஃபில் காற்றில் ரொம்ப கோல்ஃப் அந்த பந்து காற்றில் உயர்ந்து போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த விளைவினோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம், முடிஞ்சா இவனை பிடி அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன் நம்ம நிலை பண்பலை 102.6. இப்போ 8 மணி வரைக்கும் நாம கேட்க போறோம் ஆசையஞ்சல். நேயர்கள்னா போஸ்ட் கார்ட்ஸ் மூலியமா நமக்கு அவங்களோட விருப்ப பாடல்களை எழுதி போட்டிருக்கிறாங்க. ஸோ நேயர் விருப்ப பாடல்கள் நம்மளோட அஞ்சலடை மூலயமா வந்திருக்கு இல்லையா, அந்த பாடல்கள் தான் இப்போ கேட்க போகிறோம் 8 மணி வரைக்கும். அதில் முதல் நேயர் யார், எங்கிருந்து எழுதியிருக்கிறாங்க? உடையாமொழி, பத்மா, காரக்குறிச்சி கனகா இவங்க கேட்டிருக்கிறாங்க யூத் படத்துல இருந்து பாடல். ஆசையஞ்சலே இப்ப முதல் பாடலை கேட்டலாம் யூத் படத்துல இருந்து.

இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 7:36. அடுத்த பாடல் யார் கேட்டிருக்கிறாங்க? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து.

ஆசை அஞ்சல் பகுதி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாடல் யார் ரசிச்சு கேட்டிருக்கிறாங்க? மதுரையிலிருந்து கைத்தறி நகர் அதிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, நந்தினி, மோத்திலால், ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, மான்ஷி, பிரணிதா, மண்டோதரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து விரும்பி கேட்டிருக்கிற அந்த பாடல் கடல் மீன்கள் படத்திலிருந்து.

அஞ்சல் இட்டையில் தன்னோட விருப்ப பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் ஆசை அஞ்சல் பகுதியில். இதனம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6, நேரம் 7:46. அடுத்த பாடல் கேட்டிருக்கிறாங்க ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா. சாதனை படத்திலிருந்து உங்களுக்காக இதோ பாடல்.

ஆசையஞ்சலில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்கிறாங்க? இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்திகஜிதா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவங்க எல்லாரும் ஆசையாக கேட்டிருக்கிறாங்க. மோனிஷா என் மோனாலிஷா படத்திலிருந்து. இதோ இவங்க எல்லாருக்குமான பாடல் வந்துட்டே இருக்கு. ஆசையஞ்சல் பகுதியில் நேரம் இரவு 7:51 நிமிடத்தில்

ஆசையஞ்சல் பகுதியோட நிறைவான பாடல் கேட்டலாம். பூந்தண்டலம்ல இருந்து புண்ணியக்கோட்டி அவர்கள் உமா, ஆசிரியர் நகர்ல இருந்து நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை, அன்வர்த்திகான் பேட்டையிலிருந்து அருணகிரி கீதா, அருணாகிரி கீதா, இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிறாங்க. குமுதம் அப்படிங்கிற படத்திலிருந்து நிறைவான பாடலாக வந்துட்டு இருக்கு ஆசையஞ்சல்ல.

0: நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டு ரசிச்சிங்க ஆசை அஞ்சல் பகுதி. நீங்களும் அஞ்சல் அட்டை மூலமாக உங்களோட விருப்பப்பாடல்களை கேட்கணும்னா நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி 6200002 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு அஞ்சல் அட்டையில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அடுத்ததான் நேயர்கள் செய்தி அறிக்கை கேட்க இருக்கிறீங்க, அதனை தொடர்ந்து இளங்காற்று நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன்.

உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணி காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மதுரை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. பின்னர் விளையாடிய மதுரை அணி 19.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் அடுத்ததா 9 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க இளங்காற்று. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு செய்திகள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வேலைவாய்ப்பு செய்திகள்லாம் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்னென்ன செய்திகள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில இப்ப முதல் பாடல் கேட்டு வந்துடலாம். பெரியண்ணா படத்துல இருந்து 8:06 வந்துட்டே இருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஐபிபிஎஸ் வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் கிட்டத்தட்ட 11,403 காலி பணியிடங்கள் பொதுத்துறை வங்கிகளில் அறிவிச்சிருக்கிறாங்க. கிளர்க் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அந்த பதவிக்காக இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலே நீங்கள் இதற்கு தகுதியானவர்கள் தான். ஸோ உங்களுக்கு 20-28 வயதுக்கு வந்து கல்வி தகுதி, அதாவது வயது வரம்பு இருக்கணும். ஸோ உங்களுக்கான வயது வரம்பில் நீட்டிப்பு இருக்குமானா இருக்கும். குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த அரசு விதிமுறைகளின் படி அவங்களுக்கெல்லாம் இருக்கும். இதுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, முதல்நிலை தேர்வு, மெயின் தேர்வு நேர்காணல்லாம் நடைபெற்று இது வந்து நடக்கும். ஸோ இதோட விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா வர 21 கடைசி தேதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேங்கிங் எக்ஸாம் படித்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ணி நம்ம ஒரு வேலையில் போய் உட்காரணும், வங்கி அதிகாரி ஆகியே ஆகணும்னு நிறைய பேர் இப்போ குறிக்கோள் வச்சுருப்பீங்க. அந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய அறிவிப்பு தான். ஏன்னா நிறைய காலி பண்ணி இடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக விடாமுயற்சியோடு படிங்க, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், திருப்பூர், விழுப்புரம், கடலூர் இந்த பகுதிகளில் தான் நீங்கள் வந்து லொக்கேஷன் போட முடியும். இந்த லொக்கேஷன்ஸ் தான் நீங்கள் எழுத முடியும். மெயின் தேர்வு சென்னை, கோவை, மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், கடலூர் இந்த பகுதிகளில் மட்டும்தான் மெயின் தேர்வுக்கு உங்களுக்கு வந்து லொகேஷன் அலாட் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து விடாமுயற்சியோடு அந்த எக்ஸாம்ஸ்க்கு படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணி நீங்கள் வந்து பொதுத்துறை வங்கியில் அதிகாரியாக பணிபுரியலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நம்ம சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல அப்ரண்டிஸ் எனப்படுற பயிற்சி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாயிருக்கு. தொழில் பழங்குனர் பயிற்சி பெற தகுதியான நபர்கள் https://nets.education.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வர்ற 28ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வருடம் தொழில் பழங்குனர் பயிற்சி பெற தகுதின்னு பார்த்தீங்கன்னா பொறியியல் பட்டம் பெற்றிருக்கணும், இல்லைனா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஎம் இளங்கலை பட்டம் பெற்ற பட்டதாரிகள்கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு ஒப்பந்த அடிப்படையிலான இந்த பணிக்கு மாதம் 12,300 ரூபாய் வழங்கப்படும். டிப்ளமோ முடிச்சவங்களா இருந்தா 10,900 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இளங்காற்று நிகழ்ச்சியில வேலை வரும் வேலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இரவு 8:18 ஆயிட்டு இருக்கு.

0: கேட்டிருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இளங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி என்ன? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுற எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. நர்சிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த காலி பணியிடங்களுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், ஜென்ரல் நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் அப்படிங்கிற டிப்ளமோ இந்தியன் நர்சிங் கவுன்சில் அல்லது மாநில நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம். ஜிஎன்எம் டிப்ளமா படிச்சிருந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையில் 2 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி தகுதியாக 18 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது. இதில் அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு குறிப்பிட்ட நபர்களுக்கு வழங்கப்படும். முதல்நிலை தேர்வு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதியும் இதோட மெயின் தேர்வு செப்டம்பர் 30ம் நடக்க இருக்கு. மறந்துடாதீங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நர்சிங் ஆஃபீஸர் காலி பணியிடங்களுக்கு நீங்கள் வர்ற 13ஆம் தேதிக்குள்ளேயே விண்ணப்பிக்கணும். இப்பழங்காட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டலாம். கும்பகரை தங்கையா படத்துல இருந்து அட்டகாசமான பாடல் அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க இளங்காட்டு நிகழ்ச்சியில் நம்ம FM Rainbow 102.6.

கேட்டிருக்கிறீங்க, இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. இந்த நிகழ்ச்சி இளங்காற்று. இன்னைக்கு இளங்காற்றுல வேலை வரும் வேலை கேட்டுட்டுக்கிறோம். வேலை வாய்ப்பு செய்திகள் நிறைய கேட்டுட்டுக்கிறோம். இப்போ பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். இதோ செந்தூர பாண்டி படத்துல இருந்து.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: அடுத்த வேலை வாய்ப்பு செய்தி. நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோல 242 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. உதவியாளர், மேல் பிரிவு எழுத்தர், இளநிலை தனிப்பட்ட உதவியாளர், சுருக்கெழுத்தாளர் பணிகளுக்கான வேலை வாய்ப்பு தான் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் 60% மதிப்பெண்களோட இளநிலை பட்டம் பெற்றிருக்கிறவராக இருக்கணும், கணினி அறிவு பெற்றவராகவும் இருக்கணும், பணி அனுபவமும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 28 வயதிற்குள்ளே இருக்கணும். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் தளர்வும் வழங்கப்படும். எழுத்து தேர்வு, திறன் தேர்வு, ஆவண சரிபார்ப்பு மூலயமா தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணும்? https://www.isro.gov.in அப்படிங்கிற இணையதளத்து மூலமா நீங்க விண்ணப்பிக்கணும். வருகிற 16ஆம் தேதிக்குள்ள, ஆமாங்க, வர 16ஆம் தேதி கடைசி தேதி, அதற்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். 500 ரூபாய் கட்டணம் ஆன்லைன்ல செலுத்தணும். ஆனா அதுல என்ன பாத்தீங்கன்னா, பெண்கள், SC ST, மாற்றுத்திறனாளி, முன்னாள் ராணுவத்தினர் இவர்களுக்கெல்லாம் அந்த 500 ரூபாய் கட்டணம் திரும்ப வழங்கப்பட்டும் இதர பிரிவினருக்கு 400 ரூபாய் திரும்ப வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. வர 16ஆம் தேதிக்குள்ள இஸ்ரோவோட காலி பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்ப இளங்காற்று நிகழ்ச்சியில அடுத்த பாடல் எட்டுப்பட்டி ராசா படத்திலிருந்து அட்டகாசமா வந்துட்டு இருக்கு.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நல்லா மாட்டிக்கிட்டா, இவ்வளவு விட்டுறாதீங்க. ரெடியா?

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: இளங்காற்று நிகழ்ச்சியில வேலை வரும் வேலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 8:48 ஆயிட்டு இருக்கு. நம்ம டெல்லி ராணுவ குடியிருப்புல காலியாக இருக்கிற உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் பணிகளுக்கு இப்ப அறிவிப்பு வெளியாயிருக்கு. இன்ஜினியரிங்ல சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் பிரிவுல இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும். மாதம் 35,000 112,000 ரூபாய் வரைக்கும் மாத சம்பளமா வழங்கப்பட இருக்கு. கணினி வழி தேர்வு, நேர்முக தேர்வு மூலமா தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு 850 ரூபாய் ஆன்லைன்ல கட்டணமா செலுத்தணும். பெண்கள், எஸ்எஸ்டி பிரிவினர், மாற்றுத்திறனாளி பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணத்துல விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. https://delhi.cant.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வர 14ஆம் தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல்ல நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த பதவிகளுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இளங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி அடுத்தடுத்து டான்ஸிங் நம்பர்ஸ் நல்லா எல்லாரும் ஆடிட்டே இந்த பாட்டெலாம் கேட்டு ரசிச்சுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக பாட்டு வந்துட்டே இருக்குது. தர்மதுரை படத்துலேருந்து

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நிறைவான அந்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI அதில் வந்து ஆதார் சூப்பர்வைசர் அல்லது ஆப்ரேட்டர் பணியிடங்கள் 432 இந்தியா முழுவதும் இந்த காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ வர 31 தேதிக்குள்ளே இதற்கு அப்ளை பண்ணணும். +2 தேர்ச்சி இல்லைனா +2 அண்ட் ITI அப்படி இல்லைனா 10ஆம் வகுப்புலேருந்து பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்தவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் போதும். கட்டணம் இல்லை, விண்ணப்ப கட்டணம் கிடையாது. 25,000 ரூபாய் மாத சம்பளமாக

வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூஐடிஏஏ அங்கீகாரம் பெற்ற டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபைங் ஏஜென்சி மூலமாக வழங்கப்பட்ட ஆதார் ஆபரேட்டர் அல்லது சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் பெற்றவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ வர 31ஆம் தேதிக்குள்ள இந்த ஆதார் சூப்பர்வைசர் இல்லை ஆப்ரேட்டர் பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நிறைவான பாடல் இதோ வந்துட்டே இருக்குது, கரகாட்டக்காரன் படத்திலிருந்து.

போல கட்டுல எங்க கதை போலதும் நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

0: வசம் தேடும் விழிகளுக்கு புதிரி பூக்களின் வசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதிய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: எஃப்எம் ரெயின்போ 102.6
1: இடைவிடா இசை மழை.
2: பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்.

நேரம் இரவு 9:20. நேர்கள் கேட்டு ரசிப்பது இடைவிடாத இசைமழை. இது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz அலைவரிசைகளின் ஒலிபரப்பில்.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
1: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: எஃப்எம் ரெயின்போ 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: நீர்கள் இதுவரை கேட்டது இடைவிடாத இசை மழை.
1: நீர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. இனி 10 மணி வரை நேயர்கள் கேட்கலாம் இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் முல்லை பாட்டிலிருந்த கார்காலத்து மழை மற்றும் தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலை பற்றி பேச இருக்கிறோம். பழமையான இலக்கியம் சங்க இலக்கியம், அதிலும் 10 பாட்டும் 8 தொகையும் உள்ளது. 10 பாட்டுங்கிறது தனித்தனி பாடல்களை கொண்டது, 8 தொகைங்கிறது 8 நூல்களுமே பல பாடல்களாக தொகுக்கப்பட்டது. 10 பாட்டில் ஒன்று தான் இந்த முல்லைப்பாட்டு. 10 பாடல்களையே மிகச்சிறிய அடிகளை, அதாவது 103 அடிகளை கொண்டது தான் இந்த முல்லைப்பாட்டு. இந்த பாடலை பாடினவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இந்த முல்லைப்பாட்டிலிருந்து வரிகள் கேட்கலாம் பாடலை தொடர்ந்து.

கண்ட நம்முடைய முன்னோர்கள் இயற்கையினூடே வாழ்வியல் செய்திகளை நமக்கு அள்ளி தருகிறார்கள் இந்த முல்லை பாட்டில். முல்லைக்குரிய கார்காலம் வந்துவிட்டது. ஆனால் போருக்கு சென்ற தலைவனின் தேரோ வரவில்லை. தலைவன் பிரிவை எண்ணி பொறுக்காத தலைவியின் கண்கள் துயில மறுக்கிறது. கண்களில் தலைவனை எண்ணி கண்ணீர் முத்துப்போல் கண்ணீரை உதிர்த்து கொண்டே இருக்கிறது. பசலை நோயினால் கை வளையல்கள் நிகழ்கின்றன. அதனை திருத்துகிறாள். அவளுடைய உடல் அம்பு தைத்த மயில் போல நடுங்குகிறது. அதனால் அவள் அணிந்துள்ள அணிகலன்கள் நெகிழ்கின்றன. இப்படி தலைவிபடும் துன்பத்தை கண்ட வீட்டில் உள்ள மூத்த பெண்கள் அவளுக்கு இனிய மொழிகளில் ஆறுதல் வார்த்தைகள் கூறுகிறார்கள்.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 9:41 நெருங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கார்காலத்து மழை மற்றும் தலைவன்

வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலை முல்லைப்பாட்டிலிருந்து பேசிட்டு இருக்கிறோம். வீட்டில் உள்ள மூத்த பெண்கள் தலைவியிடம் கூறுறாங்க, தலைவன் இந்த நாட்டையும் மக்களையும் காக்க செல்வது தவிர்க்க முடியாதது அப்படின்னு எடுத்துரைக்கிறாங்க. தலைவியின் மனமும் இச்சொற்களால் தெளிய மறுக்கின்றது. கவலையுடனே காணப்படுகிறாள். அந்த மூத்த பெண்களோ தலைவியின் இந்த நிலையை எண்ணி வருந்தி நற்சொல் கூறுபவர்களிடம் சென்று நற்செய்தி கேட்டு வந்தால் தலைவியின் மனநிலையில் மாற்றம் வரும் என நம்பி அவர்கள் நற்சொல் கேட்க செல்கின்றனர். நற்சொல் கேட்க செல்லும் போது ஒரு நாழியில் நெல்லையும் முல்லை மலரையும் கொண்டு செல்கின்றனர். நெல்லையும் முல்லை மலரையும் தெய்வத்தின் மேல் தூவி நற்சொல் கேட்க நிற்கின்றனர். அப்பொழுது அங்கு வந்த ஒரு பெண்மகள் தாய் பசுவை காணாமல் பாலுக்கு ஏங்கி தவித்து வருந்தி நிற்கும் கன்றுகளை நோக்கி, உங்கள்

0: நற்சொல் கேட்க செல்லும் போது ஒரு நாழியில் நெல்லையும் முல்லை மலரையும் கொண்டு செல்கின்றனர். நெல்லையும் முல்லை மலரையும் தெய்வத்தின் மேல் தூவி நற்சொல் கேட்க நிற்கின்றனர். அப்பொழுது அங்கு வந்த ஒரு பெண்மகள் தாய் பசுவை காணாமல் பாலுக்கு ஏங்கி தவித்து வருந்தி நிற்கும் கன்றுகளை நோக்கி, உங்கள் தாய்மார்கள் வயிறு நிறைய உண்டு, விரைவில் திரும்புவார்கள் என்று கூறுகின்றாள். அவள் கன்றுகளை பார்த்து கூறும் நற்சொல்லை கேட்டு முதுபெண்டிரோ பேருவகை அடைகின்றனர். தலைவியிடம் இந்த நற்சொற்களை, உன் தலைவன் போரில் வெற்றிவாகை சூடி பொருட்களுடன் உன்னை காண விரைவில் வருவார் என கூறியதை கேட்டு தலைவி தன் துன்பத்திலிருந்து நீங்குகின்றாள். தலைவன் போருக்கு செல்வது நாட்டு நலனுக்காக எனவும் உணர்கிறாள்.
1: காற்று வந்ததும் கொடியசைந்ததா.

இருக்கிறார். சக்கரத்தையும் வலம்புரி சங்கையும் தாங்கிய பெரிய கைகளையும் லக்குமியை தாங்கும் மார்பினையும் உடைய திருமால் மாவலி சக்கரவர்த்தியிடம் குள்ள வடிவில் சென்று மூவடி மண் கேட்டார். அதனை வழங்க முன்வந்து மாவலி நீரால் தாரை வார்த்து கொடுக்க அந்த கணத்தில் திருமால் நெடிய வடிவு கொண்டார். அவர் கொண்ட நெடிய வடிவத்தைப் போல கடலில் உள்ள நீரை பருகிய மேகங்கள் உயர்ந்து மலையில் தங்கி மாலை காலத்தில் மழையை பொழிந்தன. அரண்மனையில் பள்ளியறையில் பொற்பாவை ஏந்தி நின்ற தகழி விளக்குகள் நின்றெறிந்தன. ஏழு நிலை மாடத்தின் மூட்டு வாயில்களிலிருந்து சொருகின்ற நீர்த்தாரையின் ஓசைகள் ஆரவாரிக்கின்றன. இவ்வாறு தலைவன் வருவேன் என்று கூறி சென்ற காலம் வந்துவிட்டது. அவர் சொல் மாறமாட்டார், தவறாது வந்துவிடுவார் என்ற எண்ணத்துடன் தலைவி படுக்கையில் கிடக்கின்றாள்.

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: தலைவனுக்காக தலைவி காத்திருக்கும் நிலையினை புலவர் எழிலோவியமாக சித்த

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நிறைவாக தலைவன் போரில் வெற்றியும் பெற்றான். பகையரசர் விரும்பும் நிலங்களை வென்ற வெற்றியின் அடையாளமாக வெற்றி கொடியை உயர்த்தினான். அவன் மீண்டு வரும் காட்டு வழியிலே காயா கரிய பூக்கள் பூத்தது. கொன்றை பொன்னிற மலர்கள் மலர்ந்தது. வெண்காந்தல் உள்ளங்கையைப் போல் விரிந்தது. முருகிய கொம்புடைய ஆண்மான் பெண்மானோடு துள்ளி விளையாடற்று. திரண்ட தோன்றி மலர் இரத்தம் போல் பூத்திருந்தது. வெற்றி கரிகுறியாகிய கொம்பும் சங்கும் முழங்கின. நிறைத்த சேனைக்கும் குதிரைப்படைக்கும் முன்வந்த அரசனது தேரிற் பூட்டிய குதிரைகள் தலைவியின் செவியில் நிரம்பும்படி ஆரவாரித்தன.

நேரம் இரவு 9:56. நேயர்கள், இதுவரை இலக்கிய சாரலில் முல்லைப்பாட்டிலிருந்து கார்காலத்து மழை மற்றும் தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலை பற்றி கேட்டோம். நிறைவான பாடல் வீரத் திருமகன் படத்திலிருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவு 11:10 வரை நேயர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க இப்ப சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. சுகமான ராகங்களில் நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் ஒலிபரப்பாக போது. நீங்க தொலைபேசி வழியா தொடர்பு கொண்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். கால் பண்ணுங்க 0462251132 அல்லது 2561133 அப்படிங்கிற எண்களில். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன்.
1: அனுராதா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: ஒரே ஒரு கிராமத்துல படத்துல இருந்து தெக்கிலிகள் அன்றாடும் பேசும் கத்துக்கதைகள் இந்த பாடல் சார்.
1: கண்டிப்பாமா, இது உங்களுக்காக இந்த பாடல். நன்றி.

0: நேரம் இரவு 10:08 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. சுகமான ராகங்கள்ல நீர்கள் தொலைபேசி வழியா தொடர்பு கொண்டு விருப்ப பாடல்களை கேட்கலாம். கால் பண்ணுங்க 04622561132, அப்படி இல்லைன்னா 2561133 அப்படிங்கிற நம்பர்ல. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார். ஆதிமூலம் சார், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு சுகமான ராகங்கள்? கண்டிப்பா சார். இதோ ஆதிமூலம் சார்க்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. மௌன கீதங்கள் படத்துல இருந்து சுகமான ராகங்கள்ல.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சுகமான ராகங்களில் நேயர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கறாங்க, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
2: மதுரையில இருந்து, மதுரை ஜவஹர் ஆண்டனி.
1: ஆண்டனி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு? சுகமான ராகங்கள்,
2: புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் ரொம்ப மறக்க முடியாது பாடல், பாக்கியராஜயம் மறக்க முடியாது. அதாவது திரையுலக ஜாம்பவன், திரையுலக ஜாம்பவன் ஒருவர், அதை படுத்த அந்த வரிசையில அந்த ஜானகி அம்மா பாடிய வான்களை கொஞ்சம் மதுரைக்கு அந்த வான்களை அனுப்பிவிடுங்க.
1: இதோ வான் மேகங்களை அனுப்புறோம். கொஞ்சம் உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆனாலும் கரெக்டா பாடல் சொல்லிட்டாங்க. இதோ ஆண்டனி சார்க்காக வந்துட்டே இருக்கு புதிய வார்ப்புகள் படத்துல இருந்து.

0: நம்மை ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: இரவு 10:19 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள். இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலியோட எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம். சகோதரிக்கு வணக்கம்.
1: ராணி தேனி, நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்லா இருக்கேன் ராணிமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கோமா.
0: சூப்பர்மா, சொல்லுங்க என்ன பாட்டு? கண்டிப்பாமா, இதோ ராணி அம்மாக்காக வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் அழைத்ததுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
0: இதோ அவங்க கேட்ட பாடல் ஆனந்த கும்மி படத்துல இருந்து சுகமான ராகங்கள்ல.

0: இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ரேகங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் உங்களோட விருப்ப பாடல் நம்ம பண்பலையில் ஒலிபரப்பாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462-256-1132 அல்லது 2561-1133 அப்படிங்கிற எண்ணில். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மேலப்பாளையத்திலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: காயத்ரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தேவராகம் படத்துல இருந்து அப்படிங்கிற ஆரம்பிச்ச அந்த பாட்டு.
0: கண்டிப்பாமா, தேங்க்யூ நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. நன்றி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:34 நெருங்கிட்டு இருக்கோம். சுகமான ராகங்கள்ல கலந்துக்க போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா.
2: எடுதாமனையில இருந்து மாறி.
1: மாறி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: இதே தாமரை படத்துல இருந்து ஒரு காதல் தேவதை வந்தாள். நிலையத்துல எல்லோரும் நலமா?
1: அனைவரும் நலம். நீங்கள் நலமா? சந்தோஷமா. அருமை நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. இது உங்களுக்கான பாடல்.
2: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அவங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக தொலைபேசி இணைப்புல இனி எப்போ ஒரு அடுத்த நேயர். வணக்கம்.
1: அன்பு வணக்கம் மேடம்.
0: அன்பு வணக்கம். நல்லா இருக்கேன் பூமாரி. அழகா சிரிக்கிறீங்களே, சூப்பர்மா. உங்க சிரிப்பு எனக்கு ஒரு எனர்ஜி, ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்ககிட்ட பேசினது. ஒரு எனர்ஜியா இருக்கே உங்க ஸ்மைல். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பாமா, நன்றி நிகழ்ச்சியில் அழைத்ததற்கு. எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லிடலாம். நன்றி நன்றி. அழகா அவங்க பேசும்போதே ஒரு சிரிச்ச முகத்தோடு பேசுறாங்க. அவங்க இங்க பேசும்போது அவங்க முகம் எவ்வளோ சிரிப்பா வந்த பொலிவா இருக்குங்கிறத என்னால் உணர முடியுது. இதோ பூமாரிக்காக மச்சான பார்த்தீங்களா படத்துல இருந்து பாடல் சுகமான ராகங்கள்ல 10:40.

0: ஆமா, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள். நேரம் 10:44 நெருங்கிட்டு இருக்கிறோம். சுகமான ராகங்களில் நீர்களோட விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னா கால் பண்ணுங்க 0462-25611-32 அல்லது 256-11-33 அப்படிங்கிற எண்களில். நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: சகோதரிக்கு
0: வணக்கம். அனைவரும் நலம். சொன்னலதாமா நலமா? சூப்பர்மா, சொல்லுங்க என்ன பாட்டு?
1: எனக்கு மிஸ்டர் பாரத்ல
0: கண்டிப்பாமா, இது உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு.
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நான் தெப்பாவூர்லேருந்து ஆதி பேசுகிறேன் மேடம்.
0: ஆதி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ரெட்டைவாழ் குருவிலேருந்து ராஜராஜ
0: சோழன். சூப்பர் சார், இதோ பாடல் உங்களுக்காக.
1: ஆ சரிங்க மேடம், நன்றி.
0: நன்றி. இதோ ஆதி சாருக்காக பாடல், சுகமான ராகங்களில் ரெட்டைவாழ் குருவியிலிருந்து.

0: நேரம் இரவு 10:54. இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க சார்? பேசுங்க சார், இணைப்புல இருக்கீங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நீங்க பேசுறது சொல்லுங்க சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: படத்துல பாட்டு போடுறீங்கல்ல,
0: இப்போ சுகமான ராகங்கள்லாம் அடுத்ததா ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துடலாம். இதோ ஆண் பாவம் படத்துல இருந்து

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சுப்பிரபுரத்துல இருந்து ராசாத்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு?
2: பொன்மன செல்வத்துல இருந்து பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம்.
1: கண்டிப்பா போடலாமா? நன்றி
2: நன்றி நன்றி.
1: நிறைவான பாடல் ராசாத்தி கேட்டிருக்கிறாங்க பொன்மன செல்வன் படத்துல இருந்து.

நேரம் 11:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இப்போது இடம்பெறுவது திரைகானம் முதல் பாடல் 1000-இல் ஒருவன், படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசீலா.

0: Ji, Charaidev, Karbi Anglong, Lakhimpur and Biswanath remained affected by the deluge. The administration is operating 53 relief camps sheltering 8,568 displaced people. Another 41 relief distribution centers are also functional. Indian lifters continued their impressive performance at the Asian Junior Weightlifting Championships in Tashkent, Uzbekistan yesterday with a gold and a silver medal in the men's junior 60-kilogram category. Tomchau Meitei won a total of 3 medals, gold in the overall category, bronze in the snatch and silver in the clean and jerk. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ் வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில் அடுத்த இடம் பெறுவது நினைவில் நின்றவை. இதில் தர்மம் தலை காக்கும், இருவர் உள்ளம், கற்பகம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது தர்மம் தலை காக்கும் படத்திலிருந்து பாடல்கள்.

வாழ்க்கை இன்பம் தேடி நாம் இருவரும் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி, நாம் இருவரும் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. பறவைகள்

கொடிகையெல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகையெல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். பறவைகள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். உலகம் சுற்றும் வாலிபன், அரங்கேற்றம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன்.

ஒழித்த பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், ஒழிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். நேரம் 2:24.

0: இளமையின் புகழ் பாடு.
1: உலகம் சுற்றும் வாலிபனோடு ஒரு பயணம் வந்தவள் நாள்.
2: டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சச்சப்பப்பா.

நேயர்கள், இதுவரை உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிறைவாக அரங்கேற்றம் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: नमस्कार आकाशवाणी समाचार के साथ मैं अपर्णा सिंह। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने देश के विकास के लिए नवाचार अनुसंधान और उभर

ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ராமா ரா

பணப்பள்ளி பி என் ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில் தொடர்ந்து ஹிகபர மேனும். சிம்மேந்திர மத்தியமம் ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

நீ சரணம் புஜமுணு. கீரவாணி ராகம், ஆதிதாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் பாடல்.

புலதும் பொழுது நிகழ்ச்சியில் இதுவரை பண்ணப்பள்ளி பிஎன் ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகாசுவர இசை கேட்டீர்கள். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திருக்கிறீர்கள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நீர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக பெண்ணின் பெருமை படத்திற்காக கந்தசாலா பாடியுள்ள பாடல்.

வரிசை வரிசை என அழ.